0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Dosei FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய தினம் நேற்றைய நாளின் குழந்தை, நாளைய தினத்தின் தந்தை. நிகழ்காலம் மட்டுமே நமக்கு சொந்தமானது. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. கடந்த காலமும் எதிர்காலமும் இணையக்கூடிய நேரம், நாம் இப்போது உயிர் துடிப்புடன் வாழ்ந்து வரும் இந்த நிகழ்காலம். கடந்து போன காலம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அது உடைஞ்சு பல துண்டுகளா சிதறி கிடக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி. அந்த உடைஞ்சு போன கண்ணாடி எப்படி பலனற்றதா மாறிடுமோ, கடந்த கால வாழ்க்கையை பத்தின எண்ணங்கள்ல மூழ்கி இருந்தா எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. கடந்த காலம் கருகி உதிர்ந்த மலர் போன்றது. கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது. நேற்று என்பது உயிர் பிரிந்த உடல் போன்றது. நான் கடந்த காலத்துல அப்படி செஞ்சிருக்கலாம், இளமை பருவத்துல நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு எப்பவுமே வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடிய நபர்கள் நிகழ்காலத்தையும் நல்லா பயன்படுத்திக்க முடியாம தவற விடுறாங்க. நாளை அப்படின்றது ஒரு கற்பனை தான், அது இன்னும் பிறக்காத குழந்தை. நாளைய தினத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரும், ஒரு பெரிய தொழிற்சாலையுடைய அதிகாரி என்ன நேர்ல வந்து சந்திச்சு எனக்கு பெரிய பதவி தர போறாரு அப்படின்னு அதிர்ஷ்டத்துக்காக எந்த ஒரு உழைப்பும் முயற்சியும் இல்லாம பகல் கனவு கண்டுட்டு இருந்தா அது புத்திசாலித்தனம் கிடையாது. தன்னோட ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா கடினமான உழைப்பின் துணையால் விடாமுயற்சியோடு செயல்படணும். நிறைய நபர்கள் கடந்து போன காலத்துல நடந்த கசப்பான நிகழ்வுகள், அவமானங்கள், தோல்விகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டு நிகழ்காலத்தை தங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்க முடியாம தவற விட்டுருவாங்க. இந்த பழக்கம் என்ன செய்யும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை ஒரு புழுவை போல அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தாழ்வு மனப்பான்மை உள்ளே நுழைஞ்சிடும். வாழ்க்கையே நரகமா மாறக்கூடிய சூழல் உருவாகலாம். அவ நம்பிக்கையை தரக்கூடிய எண்ணங்களை மனதில் நுழைய விடாமல் மனக்கதவுக்கு ஒரு பெரிய பூட்டை போட்டு விட வேண்டும். நிறைய நபர்கள் தேவையற்ற கவலைகளை வரவழைச்சிட்டு நிகழ்காலத்தை வேதனை நிறைந்ததா மாத்திடுறாங்க. ஒரு நபர் படக்கூடிய கவலைகள்ல 90% மேல் வாழ்க்கையில நடக்கவே செய்யாதுன்னு சொல்றாங்க உளவியலாளர்கள் தங்களுடைய ஆராய்ச்சி மூலமா. இப்படி தேவையில்லாம கவலைப்பட்டு நிகழ்காலத்தை வீணடிக்கிறது சரியானது கிடையாது. கடந்த காலத்தில் கண்ட தோல்விகளின் சுமை, எதிர்காலத்தில் நடக்க போவதாக நினைத்து வரும் கவலைகளின் சுமை, இந்த ரெண்டு சுமைகளையும் தேவையில்லாம சுமந்துட்டு வரக்கூடிய நபரால எழுந்து கூட நிக்க முடியாது. முன்னேற்றத்திற்கு பயன்படாத இந்த கவலைகளை எல்லாம் உதறி தள்ளிட்டு காலை வேளையில் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து இறையை தேடி பறந்து செல்லும் பறவைகளின் சுறுசுறுப்போடு செயல்பட்டு இன்றைய நாளில் பல சாதனைகளை செய்து காட்டுபவருக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம் காத்துட்டு இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு வாழ்க்கை 3 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அது 3லயும் நிகழ்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நிகழ்காலத்துல நல்ல பலன் தரக்கூடிய நிறைய நல்ல காரியங்களை செஞ்சு முடிக்கணும். கடந்த காலத்துல நம்ம கண்ட அனுபவங்கள், நம்ம கண்ட தோல்விகள் இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் இதெல்லாத்தையும் பயன்படுத்தி கடினமா உழைக்கும் போது பிரகாசமான எதிர்காலம் கட்டாயமா கிடைக்கும். நேற்றைய உலகமும் நாளைய உலகமும் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. இப்போது நீங்கள் வாழ்ந்து வரும் உலகம்தான் உங்களுக்கு சொந்தமானது. அதை நீங்கள் தொட முடியும், அனுபவிக்க முடியும், மாற்ற முடியும். ஆக புகழும் பதவியும் செல்வமும் சௌகரியங்களும் நிறைந்த அமோகமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய மாபெரும் முயற்சி வெற்றி பெற நாம் வாழ்ந்து வரக்கூடிய நிகழ்காலத்தை, அதாவது இன்றைய தினத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி ஊழ், அதிகாரம் 38, குறள் எண் 377. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி, தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது. ஊழை வகுத்தவன் வகுத்துவிட்ட வகைப்படி அல்லாமல் கோடியாக பொருள் தொகுத்தவர்க்கும் அவற்றை துய்த்தல் என்பது அரிதாகும். கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நமது விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கற்பனை கதை ஒன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேடன் ஒருவன் காட்டுக்குள்ள வேட்டையாட போனாராம். அப்போ தூரத்துல தந்தம் பொருந்திய யானை வரத பார்த்ததும் அந்த தந்தத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்ற ஆசையில குறி வைத்து தாக்கி அதை கொன்று விட்டார். குறி வைக்கக்கூடிய நேரத்துல காலுக்கடியில இருந்த பாம்பை அவர் கவனிக்க மறந்துட்டாரு. அத கொஞ்சம் அழுத்தமா மிதிச்சிட்டாரு. வலி தாங்க முடியாத நாகம் அவரை கொத்திடுச்சு. நாகம் தன்னை கொத்துனதும் அந்த ஒரு பயத்துல தன் கையில் இருக்கக்கூடிய வில்ல பயன்படுத்தி அந்த நாகத்தையும் குறி வைத்து தாக்கிவிட்டார். விஷம் இவருடைய தலைக்கு ஏறி கொஞ்ச நேரத்துல வேடனும் இறந்து போயிட்டாரு. ஆகையப்ப அந்த இடத்துல யானை, பாம்பு, வேடன் இந்த மூணு பேருடைய உடல்களும் இருக்குது. அந்த வழியே நரி ஒண்ணு வந்தது. பார்த்த நரிக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் தேடி தேடி போறாங்க, ஆனா எனக்கு தேவைக்கு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டது அந்த நரி. யானைய ஒரு 6 மாசமா சாப்பிடலாம், மனிதனை ஒரு 3 நாளைக்கு சாப்பிடலாம், இன்னைக்கு இந்த பாம்பை சாப்பிடலாம் அப்படின்னு தனக்குள்ள காலத்தையும் திட்டத்தையும் வகுக்க ஆரம்பிச்சது. சரி, முதல்ல பாம்ப சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு போனப்போ இந்த வேடனுடைய கையில இருக்கக்கூடிய இந்த அம்ப நாம முதல்ல இந்த இடத்தை விட்டு நகட்டிடணும், இல்லைன்னா இதுவே நமக்கு ஆபத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச நரி அந்த அம்புடைய நாணை ஒரு பக்கமா கடிச்சது. நான் வெட்டப்பட்டதும் வளைந்திருந்த அந்த வில் எதிர்பாராத விதமாக நிமிர்ந்து நரியின் முகத்தில் ஒரே அடியாக அடித்து நரியும் அதே இடத்தில் இறந்து போனது. இப்போ இந்த கற்பனை கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? மனிதன் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் இறைவனது திட்டமே இறுதியானது, அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு ஆழமான உண்மை வெளிப்படுது. மனித அறிவு எல்லைக்குட்பட்டது, ஆனால் இயற்கையின் திட்டம் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நன்மையை கொண்டது. பலன் நம்ம கையில இல்லை அப்படின்னாலும் முழு மனதோட முயற்சி செய்யறது மனிதனுடைய கடமை. நம்ம நினைச்சபடி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அதை விட சிறந்த ஒன்றை இயற்கையோ இறைவனோ நமக்காக வைத்திருப்பார் அப்படின்னு பொருள்படணும். எல்லாமே எனக்கு தான், தேவைக்கு அதிகமா வச்சிருக்க கூடிய எல்லாத்தையும் நானே ஆண்டு அனுபவிப்பேன் அப்படின்ற எண்ணம் மட்டும் நமக்குள்ள ஒரு நாள் இருந்துடக்கூடாது. இந்த ஒரு உண்மையை நாம ஏத்துக்கும் போது தேவையற்ற கவலைகள்ல இருந்தும் ஏமாற்றங்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்க முடியும், மன அமைதியையும் அடைய முடியும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அரசனுக்கு ஒரு திடீர் ஆசை. அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன? அதிர்ஷ்டம் ஒரு நபரை எப்படி எல்லாம் தேடி போகுது, அதை நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய ஆசை. அதுக்காக ஒரு சோதனை ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. 2 ரொட்டி துண்டுகளை தயார் செய்ய சொன்னாரு. முதல் ரொட்டி துண்டுல வைரக்கற்களை மறைச்சு வச்சு வேக வைக்க சொல்லிட்டாரு. 2 ரொட்டி துண்டு சாதாரணமானது. அந்த 2 தயாரானதுக்கு அப்புறமா தன்னுடைய காவலர் ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த விவரங்கள் எதுவும் சொல்லாம, இதோ இந்த ரொட்டி துண்டுகளை அரண்மனைக்கு வெளியே சென்று யாராவது இருவரிடம் கொடுத்து விட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் கொண்டுட்டு போறாரு. 1 ரொட்டி துண்டு நல்லா கனமானதா இருக்கு, 1 ரொட்டி துண்டு கனம் இல்லாததா லேசானதா இருக்கு. வெளியே போனதும் இந்த காவலர் யாருடைய முகத்துல முழிச்சாரு தெரியுமா? துறவு கோலம் பூண்ட ஞானி ஒருத்தருடைய முகத்துலதான் முழிச்சாரு. அவர் முகத்தை பார்த்ததும் இந்த துறவிக்கு இந்த கனமானதை கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ள முடிவு பண்ணிட்டாரு. அவரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு யாசகர் உட்கார்ந்து அரண்மனை வாசல்ல யாசகம் கேட்டுட்டு இருந்தாரு. இவனுக்கு இது போதுமானது அப்படின்னு நினைச்சவரு கனமான ரொட்டிய இந்த ஞானியுடைய கைகள்லையும், லேசான ரொட்டிய அந்த யாசகருடைய கைகள்லையும் கொடுத்தாரு. இத தன்னுடைய அரண்மனையின் மாடியில இருந்து பாத்துட்டு இருந்தாரு அரசர். ஓ, அப்ப இந்த வைரக்கற்கள் இவருடைய கைகள்ல கிடைச்சிடுச்சு, இதுதான் அதிர்ஷ்டமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு திடீர் மாற்றம். அந்த துறவி அந்த ரொட்டி துண்டை நல்லா பாக்குறாரு. இவ்வளவு கனமானதா இருக்குதே, அப்ப இன்னும் உள்ள மாவு வேகாம இருக்குது, இதை எப்படி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு நினைச்சவரு அந்த யாசகரை கூப்பிடுறாரு. இங்க வா, உன்னுடைய ரொட்டி துண்டை கொடு அப்படின்னு அதை வாங்குறாரு. அதை வாங்கி பார்த்தா லேசானதா இருக்கு. ஆகா, இது நல்லா சுவையானதா, மெதுவா வெந்திருக்குது, இது இன்னும் உள்ள மாவா இருக்குது, அதனால இதை இவங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த அளவுக்கு பசி இல்லை, இந்த ரொட்டி துண்டு கொஞ்சம் பெருசா இருக்குது, கனமானதா இருக்குது, இது உனக்கு பயன்படும், அதை தந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனமான ரொட்டியை யாசகர்கிட்ட கொடுத்துட்டு கனமில்லாத லேசான ரொட்டியை இவர் எடுத்து வாங்கிக்கிட்டாரு. இப்போ 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ அரசர் என்ன பண்றாரு, ஒரு காவலரை அவங்களுக்கு தெரியாம நீ அவங்கள பின்தொடரணும், அவங்க 2 பேரும் அந்த ரொட்டி துண்டுகளை என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கிறாங்கன்றது வரைக்கும் நீ பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ இந்த ஞானியா இருக்கக்கூடிய நபரை பின்தொடர்ந்து போறாரு. அவர் தன்னுடைய குடிசைக்குள்ள போய் தன்னுடைய துறவு வேடத்தை களைத்து விட்டு முகத்தில் ஒட்டி இருந்த தாடியையும் களைத்து விட்டு அந்த ரொட்டி துண்டை உண்டு உறங்கி மறுபடியும் தாடியை ஒட்ட வைத்து கொண்டு துறவு வேடத்தை பூண்டு கொண்டு வெளியே வந்தார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஒரு போலியான ஞானி, உழைக்க மனமில்லாத ஒரு நபர். அதே நேரத்துல யாசகனை பின்தொடர்ந்து போன காவலருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன தெரியுமா அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்தன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. வைரம் பதித்த ரொட்டி துண்டுகள் யாருடைய கைகள்ல கிடைக்க போகுது? அதிர்ஷ்டம் அப்படின்றது யாரை எப்படி போய் சென்றடையுது? அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சதும் மனிதர்களுடைய உணர்வுகள் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட மன்னர் 2 ரொட்டி துண்டுகளை கொடுத்து அனுப்பினாரு. ஒண்ணுல வைரம் பதிச்சு வச்சிருந்தாரு, ஒண்ணு சாதாரண ரொட்டி துண்டு. முதல்ல

ஞானிதான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, ஞானிக்கு அரசர் கொடுத்திருக்காரு. தவறுதலா உங்களுடைய கைக்கு வந்துடுச்சு. இதை நம்ம ஞானி கிட்டயோ அல்லது அரசர்கிட்டயோ சேர்க்கறது தான் முறையான செயல்பாடு. இது நமக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு யாசகரும் கிளம்பிட்டாரு. நடந்தது எல்லாம் வேகமா போய் சொல்லிட்டாரு காவலர். இப்போ ஞானிய சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த யாசகர் ரொட்டி துண்டுகளோட அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டாரு. அவருடைய குடும்பத்தின் நேர்மையையும் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாத அந்த ஒரு குணத்தையும் பாராட்டி அந்த வைர கற்களை அவரையே வச்சுக்க சொன்னது மட்டும் இல்லாம அந்த குடிசைய ஒரு நல்லது ஒரு பெரிய மாளிகை வீடாவும் கட்டி கொடுக்க கட்டளை போட்டாரு மன்னர். எது எப்படியா இருந்தாலும் இந்த வைர கற்கள் ஞானி வீடத்தில் இருந்த அந்த போலி துறவிக்கு கிடைக்கவில்லை அப்படின்றது தான் அவருக்கு பெரிய திருப்தி. இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, மத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாம படாம, அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாம, நமக்கு கிடைச்சத மனநிறைவோட ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் உண்மையான செல்வம். எனக்கு இது போதும் அப்படின்ற மனசு வந்துட்டாலே ஆசைகள் குறையும், மனசுல நிம்மதி பெருகும். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் கிடைத்ததை போதும் என எண்ணி மன நிறைவோடு வாழும் போது நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டுமல்ல அதிர்ஷ்டமும் நம்மை தேடி வரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவான்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப ஒரு இனிமையான நாளும் கூட, இரண்டு அருமையான ஒரு பண்டிகைகள் கூட வந்து இருக்குது. அந்த பண்டிகைகள்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களார கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சி அப்படியே தொடங்கி இன்றைக்கான வானிலை தகவல் என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 26 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 29 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. நேற்று மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மழையாக எதிர்பார்த்து காத்திருந்தாலும் ஒரு துளி கூட வந்து விழுவலை. அதுதான் வந்து கொஞ்சம் சோகமான விஷயம். சரி, இன்றைக்காச்சும் மழை வருமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். எப்போ வரக்கூடிய அதே ஒரு சாதாரண வானிலை தான் இன்றைக்கும் இருக்குது. இந்த வானிலையோட இன்றைக்கி நாள் அப்படியே வந்து தொடங்கிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக ஒரு சூப்பரான ஒரு பாடல், கரகாட்டக்காரன் திரைப்படத்திலேருந்து இளையராஜா கே சித்ரா அவங்க குரலில் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டு தொடர்ந்து அப்படி நம்ம நிகழ்ச்சியும் தொடங்குவோம். இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாசம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனா ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனா இங்கிருந்து செவ்வாய்க்கிழமை போறோம். அப்ப வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப கச்சதீவுல நம்ம பிடிச்சி தாராளமா சுத்தி வள விடலாம். அப்ப கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊடு உள்ள இடங்கள்ல நல்ல திருக்க வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க. பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன கலையான சில்வஸ்டியானவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் விட்றோம் வாங்குகிறோம், ஒன்றுமே ஒருத்தருக்கு கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வள வாங்குற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்னைக்கு GPSலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான். அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுல நம்ம வர்ற பாடு. அந்த கொடி எங்கே போட்டோம்னு அதை கொடியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அங்கே தெரியும்னு சொல்லுவாங்க, எங்கிட்ட தெரியும்னு சொல்லுவாங்க. கடைசியில் 1.5 மணி நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலை எடுத்தால் வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி, ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒன்றும் பாடலை, நீவாடு சரியில்லை, சரியில்லை, மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாய்ந்த ஆளுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காவது போய் சேர்ந்துடும்னா. ஆனால் அந்த சம்மாட்டி சில்வஸ்டியானுங்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சிட்டு போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தோனியார் கோயிலில் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு நோக்கியே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த சில்வஸ்டியான்னு சொல்கிறார். எனக்கு எரிச்சலா போச்சு. இருந்தாலும் என்னடா, வந்ததுலேருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல வலை விட்டுட்டு தான் வந்து கரையை கடந்தோம். அந்த நேரத்தில் டக்குனு அவன் என்ன ஒன்னா இருந்தாலும் டக்குனு வலையை பிடிங்க, நம்ம இப்போ இந்த அங்கிட்டு விடுவோம்னு சொன்னா. டக்குனு விட்ட வலையை பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சார். இங்கிட்டு பிடிச்சி அவர் தானே கானாக்கம்பில் இருக்கார், ஓட்டியா இருக்காரு. வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த ஒரு மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, 4 நாளாக எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சிச்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க திருக்க, நான் வெப்பலாக தான் கடல் காற்று அதிகமாக வெப்பலாக இருந்துச்சு. வலையை பிடிக்க பிடிக்க திருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே ஒரு 2 டன் இருக்கும். 2 டன்ங்கிறத பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு ஒரே 2 டன்னோடு தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டன்னைக்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஒரு அனுபவ ரீதி அன்றைக்கி நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
5: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
6: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
5: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:22 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வசதிகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான ஒரு அவங்க தொழில்களை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கடனுதவி வந்து வழங்கியிருக்காங்க நம்மளோட அரசு. இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எந்தாவது ஒரு பட்டப்படிப்புகளோ சர்டிஃபிகேட்டோ வந்து இருக்கணும், நம்ம நல்லா ஒரு படிச்சிருக்கணும். படித்தது மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா நம்ம கையில் வந்திருக்கணும். நல்ல ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து சிறப்பான ஐடியா வந்து அந்த ஐடியா வச்சு நம்ம தொழில் தொடங்குறதுக்கான ஒரு ஆர்வமாக வந்து இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்டாக வந்து தேவை அப்படின்னா அந்த சப்போர்ட்டை தான் நம்ம அரசு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளோட வியாபாரம் எந்தளவுக்கு இருக்குது, அந்த வியாபாரத்தோட திட்டம் எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கி கடன் வந்து பெறலாமா. இந்த திட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், 25% அரசு மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அந்த 15 லட்சம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 375,000 ரூபாய் வரைக்கும் கடன் வசதி வந்து உங்களுக்கு வந்து பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 8வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும், இன்னும் நிறைய ஒரு உங்களோட ஐடியா இந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் பொறுத்து நீங்கள் எந்தளவுக்கு கடன் வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இப்படி பெருசாக வட்டியே விழுவாத ஒரு கடன் அதுவும் அரசு கையிலேருந்து வந்து கிடைக்கிது, 3 லட்சத்துக்கு மேலே அதிகமான மானியத்தோடு வந்து கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இதை மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசையோடு வந்திருக்காங்க, ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் அது தொடங்காமல் அப்படியே ஐடியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஐடியா மண்டையில் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அது கடைசியோடு பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அரசு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்துக்கு நீங்கள் நேரில் போய் அணுகி இந்த தகவலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால் தொழில் தொடங்க ஆசைப்படுற புதிய தொழில் முனைவர்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் போயிட்டு நம்மளுடைய மாவட்ட தொழில் மையத்தை அணுகி உங்களோட அந்த தொழிலை வந்து தொடங்குறதுக்கான முதலடியை எடுத்து வைங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நேரம் சரியாக 7:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். எதுக்காக முக்கியமான நாள் அப்படின்னா, இன்னைக்கு 2 அருமையான பண்டிகைகள் வந்து இருக்கு. அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைகள். இது நம்ம உலகம் முழுக்க வந்து நிறைய பேரால் வந்து கொண்டாடப்பட்டாலும், இது நம்ம ஊரில் நம்ம கேரளாவில் ஆரம்பித்த ஒரு பண்டிகையாக இருக்கட்டும் சரி, இப்போ நம்ம மக்களால் வந்து கொண்டாடப்படுற முக்கியமான பண்டிகைகளும் வந்து இருக்குது. என்னென்ன பண்டிகைகள் அப்படின்னா, முதல் பண்டிகை வந்து இன்றைக்கி மிலாடி நபி. மிலாடி நபி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக வந்து இருக்குது. அது முகமது அவங்களோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுற விதமாக வந்து இருக்குது. இன்றைக்கி ரஃபீவுல் அவல் அப்படின்னு சொல்கிற ஒரு மாதத்தின் 12 நாள். இந்த 12 நாளை வந்து எப்போவுமே இந்த மிலாடி நபியை வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. அது இந்த தேதியில் வந்து வந்திருக்கு. அதற்காக ஒரு வாழ்த்துக்களை நம்ம சிறப்பாக வந்து சொல்லிட்டு, அடுத்து கல்லூரிகளில் வந்து ரொம்ப வந்து பிரபலமாக வந்து கொண்டாடப்பட்டுருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னா, கோலாகலமான பண்டிகைன்னு சொல்லலாம், ஓணம். ஓணத்தில் திருவோணம் இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. கேரளாவில் ஆரம்பித்து இப்போ தமிழ்நாட்டிலேயும் ரொம்ப வந்து ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கு. இந்த திருவோணம் அப்படிங்கிறதுனாவே அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு பண்டிகை. அது எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை இப்போதைக்கு எல்லாராலையும் வந்து போற்றப்படுது. அதுவும் இந்த திருவோணம் அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் அது வந்து நடக்கிறதுக்கான ஒரு காரணமே, அப்போ மக்களை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்த ஒரு நல்ல அரக்க குடும்பம் கொண்ட ஒரு அரசனை வந்து அழைச்சது. அவர் வந்து நம்ம நாட்டை திரும்பி வந்து பார்க்க வர்றதுக்காக வந்து கொண்டாடுறது அப்படின்ற அந்த கதையே ஒரு பெரிய கதை. அது சொல்ல ஆரம்பித்தார் ஆளுங்களுக்கு சொல்லிட்டு போகலாம், அவ்வளோ பெரிய கதை வந்திருக்கு அந்த ஓணத்துக்கு பின்னாடி. இருந்தாலும் இன்றைக்கி நல்ல சிறப்பான பண்டிகைகளாக வந்திருக்கு. இந்த பண்டிகைகளை கல்லூரிகளில், வீடுகளில், கோயில்களில் எங்கெங்கே கொண்டாடுறாங்களோ எல்லோரும் சிறப்பாக வந்து கொண்டாடட்டும். எல்லாருக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் வந்து சொல்லலாம். நல்லா கொண்டாடுங்க, ஜாலியாக வந்துருங்க இந்த ஓணத்துக்கு. அதே மாதிரி விடுமுறை நாளும் கூட நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
1: சமானம் அச்சனும் அம்மைக்கும் வேண்டி சரிகம கார்வா.
2: ஆஹா, ஹாய், எஸ் தேங்க்யூ. ஓகே, இவ்வளோ
3: அல்ல, நீங்கள் வந்து
2: காரியண்டது வச்சோ
3: பழமாடா.
2: எந்த சம்பவம்?

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை மீண்டும் வந்து சொல்லிவிட்டு, நேரம் சரியாக 7:41 ஆகிடுச்சு. நிகழ்ச்சி ஆரம்பித்ததே தெரியாமல் திரும்ப வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, வணக்கம் சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. இது மீண்டும் வந்து வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து அப்படியே தொடங்கி போயிட்டுருக்கு. நேரம் சரியாக 7:41. நீங்கள் நினைச்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 12,404 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 15,160 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,761 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அப்படியே இப்போ நம்ம 1 பவுன் தங்கத்துக்கு வந்து போனால் அதோட விலை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, 120,600 ரூபாயில் வந்து விற்பனையாகிட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்கான தங்க விலை நிலவரம். இந்த அளவுக்கு தங்கத்தோட விலைகள் வந்து தாறுமாறாக வந்து போயிட்டுருக்கு. அப்படியே இன்னும் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்து ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஆடி மாத ஃபீவர்னால் வந்து போயிட்டு, அடுத்தடுத்து இந்த கல்யாண கலைகள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக வந்து இந்த திருமணங்கள் தான் அதிகமான திருமணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நிறைய நிச்சயதார்த்தங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பரபரப்ப எல்லாம் ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லோரும் மொயிலத்தை வந்து தயாராக வந்துருங்க. இப்போ தான் ஒரு 4-5 பேர் இந்த நம்ம ஊருக்குள்ளே அந்த நிச்சயம்லாம் வச்சுட்ருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்து ஃபுல்லாக பரபரப்பாக கல்யாணம் தான். இனிமேல் 1 நாளில் 2 கல்யாணம், 1 நாளில் 4 கல்யாணம் அப்படின்னு நம்ம எல்லோரும் பரபரப்பாக இருக்க போகிறோம். அதனால் எல்லாருக்கும் திருமணம் செய்ய போகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தினம், நம்மளோட வீட்டில் நம்மளோட பிறக்காத ஒரு குழந்தையாக, நம்ம வந்து ஒரு மனித உருவில் இல்லாத ஒரு நண்பராக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடியது நம்ம வளர்க்கக்கூடிய அந்த குட்டி நாய்க்குட்டிகள் அப்படிங்கிறதே நம்ம எவ்வளோ ஒரு பாசமாக வந்து வளர்த்துட்ருக்கோம். நம்ம மேலேயும் அவ்வளோ ஒரு பாசமாக, நம்ம சில பேருக்குனா வந்து சொல்லுவாங்க, என் குழந்தையை விட என்னோடய நாய்க்குட்டி தான் என் மேலே அதிக அக்கறையாக இருக்கும், அதிக பாசமாக இருக்கும், இன்னும் இப்போ எங்கேயுமே போக விடாது, நான் ஒரு தடவை ஒரு பாசத்தை காட்டிட்டா இவங்க தான் தன்னோட முதலாளி, இவங்க தான் தன்னோட சொந்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்காக எவ்வளோ விஷயத்தை வந்து ஒர்க் பண்ணுது. அவங்க தான் எப்போவுமே நான் அவங்க கூடயே தான் வந்து இருப்பேன், அவங்கள விட்டு போக மாட்டேன், அண்ணனுக்கு உயிராக இருப்பேன், அண்ணனுக்கு நல்லா இருப்பேன், அண்ணனோடயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எப்போவும் நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உயிரினமாக வந்து நம்ம நாய்க்குட்டிகள் வந்துருக்கு. அந்த காலத்தில் நாய்க்குட்டிகள் அப்படின்ற ஒரு இனமே கிடையாது, அது மனிதர்களால் மனிதர்களுக்கு துணைக்கு இன்னொரு ஒரு மிருகம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி அளிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஓநாய்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓநாய்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாய்க்குட்டிகளாக வந்து மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது எகிப்து நாடுகள்லேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது அங்கே வரலாற்று ஆசிரியர்கள் தான் குறிப்பிட்ட ஒரு விஷயமா வந்திருக்கு. அப்படி நம்ம நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே உருவாக்கிக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் அந்த நாய்க்குட்டிகள் இருக்குது. அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டில் எத்தனை வகையான நாய்க்குட்டிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு, அது நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. இந்த ராஜா பாளையமாக இருக்கட்டும் சரி, சிப்பி பாறையாக இருக்கட்டும் சரி, கன்னியாக இருக்கட்டும் சரி, கொம்பையாக இருக்கட்டும் சரி, இப்படிலாம் பெருசாக அந்த மாதிரியான நாய்க்குட்டிகள் வளர்க்குறது இல்லை, அங்கங்கங்க ரொம்ப ரேராக வந்து அங்கங்கே வந்து பார்க்க முடியுது. இந்த வெளிநாட்டு நாய்க்குட்டிகள் நிறைய நம்ம வந்து வளர்க்குறோம். இந்த ஏதோ என்ன நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம என்ன எந்த மாதிரிலாம் மாறினே நமக்கு ஒரு நாய் வளர்க்க வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஆசையாக வந்து வளர்த்துட்டு இருப்போம். அதுகளுக்கு பேர்கள் வைக்கிறது ரொம்ப அழகாக இருந்திருக்கும், என்னென்ன மாதிரியான பேர்கள், ஒவ்வொரு நாய்க்குட்டிகளுக்கு வித்தியாச வித்தியாசமான பேர்கள் வந்திருக்கும். பாதி நாய்களோட பேர் வந்து டைகர், டைகருங்கிறது வந்து இல்லாத ஒரு ஏரியாவே பார்க்க முடியாது, டைகர்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு பிடிச்ச பேராக நிறைய பேருக்கு இந்த டைகர் நாய்க்குட்டிகள்லாம் வந்து வச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜானின்ற பேராக இருக்கட்டும் சரி, பப்பின்ற பேராக இருக்கட்டும் சரி, தமிழில் வந்து மணிங்கிற பேராக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற பேர்கள் நாய்க்குட்டிகளுக்குன்னு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளை வந்து அப்படியே கட்டி பிடிச்ச ரூமா கொடுத்துங்க, இன்றைக்கி நாய்க்குட்டிகளுக்கான தினம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்போ 48 ஆகுது. சின்ன பிள்ளைகளில் உள்ள ஒரு காலகட்டத்து ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகாலில் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்பு தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம். இருந்து கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம். தண்ணி எடுக்க போவாளுங்க. தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா விடமாட்டாங்க, தண்ணி இருக்கு போவேணா அப்படிம்பாங்க. அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு. அதோட தண்ணியை நைஸாக போய் குடத்தை தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி வெறுங்கடம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கடத்திரலாம் வரும். மஞ்சக்கடத்திரலாம் வந்தாலே திருவிழா மாதிரி தான். மச்சா மாமா அத்தாச்சி நாத்தனமார்களுக்கு இப்படி ஊற்றியே அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கடத்திரலாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும். இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னு சொன்னால் கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி தேரி மாதிரி செஞ்சு கோவஞ்சி விட்டு விளையாடுவோம். நீச்சல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க, கடை குளிக்க போகணும், வலை கழிக்க கூட்டிகிட்டு போவாங்க. வள்ளத்துக்கு டீசல் வெள்ளம் வந்துடும். அப்புறம் அவன் அண்ணன் அப்பாலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, டீசல் பிடிச்சிட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுகளோட அவளுகளுங்க வருவாளுங்க. அங்கேருந்து இங்கே பாமன் வருவோம். பாமன் பாலத்துக்கு வந்து டீசல் பிடிச்சிட்டு பாலத்துக்கிட்டே இருந்தது அந்த டீசல் பழுக்கு, அதை எடுத்துகிட்டு தான் இப்போ பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்தது அங்கே வந்து டீசல் பிடிக்க வருவோம். நல்லா ஜாலியாக பேசி பேசி எப்படியும் 2-3 மணி 4 மணி நேரம் ஆக்கிரும். வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள பையன் நடந்து பேசி விளையாண்டு. இப்போ எங்கே கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. அப்போ வந்து குந்துகால்லேருந்து குந்துகால் மொனை இருக்கல, விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே, அங்கே இருந்து நாங்கள் நடந்து வருவோம். வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறதுனால இங்கே தான் வரணும், பாமன் தான் வரணும். அந்த டைம்ஸில் நாங்கள் நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும் ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டி டி வி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
3: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11ஆவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசீலிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று விடுமுறை நாள் என்பதால் ஒகேனக்கலுக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என்பதற்காக பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தண்ணீர் வரத்து மேலும் குறையக்கூடும் என்பதால் பரிசல் இயக்க விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்றும் சுற்றுலா பயணிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
3: இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் புதிதாக கன்னிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030 ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்தவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஒராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்திவரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
6: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharathi Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80065.
7: சார், ஒன்டே லீவ் வேணும் சார்.
8: எதுக்கியா?
7: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
8: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
6: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
9: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
10: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
9: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072-8057-975.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு
4: வெளுப்புப்பாடு.
3: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா, இன்னும் 2 நாட்களில் ஒரு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய மீனவர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் அப்படின்ற ஒரு கூட்டம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குறைதீர் கூட்டாரங்களை வந்து நடக்க இருக்கு. இதில் நம்மளோட மீனவர்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் நம்ம அரசிட்ட வந்து தெரிவிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நடுவில் நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப நாள் கடலுக்கு வந்து போகாமல் இருந்தது. நம்ம நிறைய அந்த தொழில்களே வந்து கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது நம்ம கடற்கரையில் நம்ம மத்தியிலே வந்து பேசியிருக்கிறத தவிர, நம்ம அரசுக்கு போய் தெரிவிக்கிறது மூலமாக ஏதாவது ஒரு விஷயமாச்சும், ஒரு 2-3 விஷயமாச்சும் அதுக்கான தீர்வு வந்து தீர்வுக்கான பாதையை வந்து திறந்து வைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மீனவராக இருக்கீங்க இல்லை ஒரு மீனவ சங்க பிரதிநிதியாக வந்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய குறைதீர்ப்பு கூட்டாரங்களுக்கு வந்து போங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட குறைகள் என்ன அப்படிங்கிறதுனா நம்மளுடைய அதிகாரிகளுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அதன் மூலமாக நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்தாய்வு வந்து நடக்கும். இதெல்லாம் நம்ம மனுக்களாக கூட கொண்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் மறக்காமல் கலந்துக்குங்க. இந்த தகவலை யார் யார் போக விரும்புவாங்களோ, யார் யார் வந்து போவாங்களோ அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்படி தனீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:41 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து ஓணம் செலிப்ரேஷன் வந்து பண்ணுறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். இந்தளவுக்கு நம்ம ஊர்களில் வந்து இன்றைக்கே வந்து ஓணத்தை வந்து கொண்டாட மாட்டாங்க, ஒன்று நாளைக்கு இல்லை அடுத்த நாள்கள் வந்து கொண்டாடுவாங்க, இல்லை நேற்று முந்தா நேற்று இந்த மாதிரியான நாட்களில் வந்து நம்ம கல்லூரிகளில் வந்து கொண்டாடுவாங்க. அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட்டில் வந்து எல்லோரும் வாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. அது ஒரு 10 நாளே வந்து ஓணம் தான். இன்றைக்கி வந்து திருவோணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஓணம் கொண்டாடுறவங்களுக்கும் மிலாடி நபி கொண்டாடுறவங்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை மீண்டும் வந்து உறுத்தாக்கிட்டு சிறப்பாக வந்து கொண்டாடுங்க. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அப்படியே அடுத்து பாடல்கள் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்களும் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சியூ மக்களே.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கணக்கு பண்ணேண்டா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவு கூறும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் யீவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக் கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும், 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் 3 முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக 2 இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸ், நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்துகிறாங்க. இருக்காங்க. இதுல விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவுல என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேல பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க.
2: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த உள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் பில்பேயுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும் இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்.
4: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சிருக்கேன். யூபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடைச்சிருக்கு. யூபிஐ பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்றதுக்கு ஈஸியா போகுது. பணம் வந்து யாரும் கையில கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்க வழக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யூபிஐல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி சொல்லிக்கிறாங்க.
5: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைந்து இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்க எல்லாரும் முழு ஆதரவு கொடுப்போம்.
6: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் 1 மணி நேரம் காத்திருந்து ஜெல்லாம் எழுதி
2: திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக் கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட போது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும் விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்க உள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்க செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு டிரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு ராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
7: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
8: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
7: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
9: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
10: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 to 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
9: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
11: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். நம்ம மதிப்பை வந்து நம்ம எங்கேயுமே நம்ம மதிப்பை புரியாதவர்களிடம் நம்ம நிரூபிக்க நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு பிடித்த இடத்துல இருந்து மீண்டும் வந்து நம்ம எப்படி உயரணும் அப்படிங்கிறது சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் ஒரு நேரம் ஆரம்பத்திலேயே வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சகோதரி.
2: குடும்பத்தின் சாராவும் ஆசுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 16வது அடியெடுத்து வைக்கும் எப்பம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி நீங்களும் சொல்லுங்க. பாட்டு பிரியமான தோழி படம்
1: காட்டே பூங்காட்டையா
2: பெண்ணே நீ பெண்ணாய் பெண்ணல்ல ஓவியம்
1: கண்டிப்பா
2: பாட்டு போடுங்க. நன்றி வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லிருங்க தங்கண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம். அக்கா மேடம் தமிழரசி சகோதரி தான். அவங்க பேத்தி ஆசுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் தெரிவிச்சுட்டு இன்னைக்கு வந்து விளாடின் நபி அவங்க பிறந்த நாள், அதாவது நபிகள் நாயகம் பிறந்த நாளை வந்து விளாடின் நபி அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க. அனைத்து கொண்டாடுற மக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடுறாங்க. அது வந்து அவங்களுடைய அறுவடை காலம்னால ரொம்ப சிறப்பாக அந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: கடலோசை 90.4 புதன்கிழமை காலை வணக்கம். எனக்கு பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்தில் இருந்து பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி என்ற பாடலை போடுங்கள். நன்றி.
1: நன்றி. ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க வில்லச்சாமி அண்ணா. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு பாடல் வருது. பிருத்திவிராஜ் அவங்க நடிப்பில் ஒரு பாடல். நம்ம ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 93 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கு ஓடி போய்கிட்டு இருக்கும். நிலத்தில் நான் ஒசக்க இருப்பேன், வெள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சு அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீன் தான் போகுது. ஆனால் எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறனும் மீன் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அதை மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிடுவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கு. மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்க இடம் இருக்காது, கரை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை விளவுட்ருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வருது, ஒன்றும் கிடையாது. பாய் அடித்து ஓடியாரோம். 3 ஏறு நல்லா படுத்து உறங்குற நான் காணாவில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன். அங்கேருந்து ஓடியாரோம், பெரிய கள்ளக்கடுத்து வருது, மண்டி மாதிரி வருது. இது மீன் தான் அப்படின்னு சொல்லி என்ன எண்ணத்தை எண்ணிக்கிட்டேன். 3 ஏறு நல்லா உறங்குறாங்க. எந்திங்கப்பா வலை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3 ஏறு 3 ஏறு எங்கே பார்த்தாலும் வலை வெறு வழியாக தானே வருது. இதில் வலை விடப்பட வலை விட்றான், நான் விட்றான். வாயை பிடிச்சி வலையை படுத்தாச்சு. 20-25 வலை விட்டாச்சு. வலை விட்டு 2 மணி தேரத்துக்குள்ளே வலையை பிடிச்சி மீனை கழிக்கிறேன். அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு 4-5 வருது. ஒரு கூரல், ஒரு கூரல் தான் வலையை பிடிச்ச. 2-3 மடங்கு இருக்கும். 3 டன் இருக்கும். 3 டன் கொஞ்ச நேரம் தான் இப்படி இப்படி கூறல். அதில் ஏற்றிக்கிட்டு வலையை பிடிச்சி பண்ணு. இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளருக்கு காணாது. மறுபடியும் பாய் அடித்து ஓடும். மறுபடியும் பாய் அடித்து போய் அங்கே வலை வச்சு அங்கே 2 டன் மீன் பிடிச்சி அப்போ ஒரு 5 டன் வள்ள லோடு. அவளை மீன் பிடிச்சி கரையை வந்தோம். நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒன்பது மணி 27 நிமிஷத்தில் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இப்போ நம்ம பல ஜூஸுகள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த மாதுளையில் வந்து நிறையா சத்துக்கள் கொட்டி கிடக்கு. வைட்டமின் கே, பொட்டாசியம், கால்சியம், ஆன்டிஆக்சிடென்ட், இரும்பு சத்து, இப்படி பல சத்துக்கள் வந்து இந்த மாதுளையில் இருக்குது. இதனால் நிறையா நம்மளுக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும். இந்த சுகர் உள்ளவங்க இதை வந்து லைட்டாக அளவோடு எடுத்துக்கிறணும். இதை வந்து நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்றதோட நம்ம மெண்டு சாப்பிட்டா நம்ம இதய நோய், மார்பக புற்றுநோய் மற்றும் பெண்களில் அந்த மாதவிடா பிரச்சனை இதுகள்லாம் வந்து இந்த மாதுளையில் வந்து ரொம்ப அதில் வந்து ஒரு இரும்பு சத்துக்கள் இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இது இரத்த கொதிப்பு, ரத்தத்தோட சர்க்கரை வந்து அளவு, உடம்பு வலி மொத்தத்திலேயே எல்லாத்துக்குமே இந்த வந்து மாதுளை வந்து ஒரு சிறப்பான ஒரு இது. இதை வந்து நம்ம வாங்கி கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். அது மாதிரி நிறையாவும் சாப்பிடக்கூடாது. ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்களும் குடிக்கலாம். ஜூஸ் போட்டு குடித்தா இதை வந்து சர்க்கரை, இந்த வெல்லம் இதெல்லாம் சேர்க்காம வெறும் ஜூஸாக அடித்து குடித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாய்ஸ் நோட்டு ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: 90.4 பணியாற்றும் பணியாளர்களுக்கும் தங்கமான வாழ்த்தை தெரிவிக்க வந்த அன்பு சகோதரர் தங்கத்துக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்த நாள், மனநாளுக்கான அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று என் பேத்தியா, மக உள்ள பேத்தியா ஆசிலின் என்ற ஆசுக்கு இன்று பிறந்த நாள். 15வது ஆண்டு முடிந்து 16வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறார்கள். இவரை தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அப்பா, அம்மா, மாமன், மச்சான், அனைத்து சொந்த பந்தங்களும், எப்பம் சகோதரர்களும், இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து சொந்த பந்தங்களும் என் பேத்தியை மனதார வாழ்த்தும்படி வாழ்த்துகிறேன். படம் தேவதையே என் வாய் பேசும் தாரக, இந்த பாடலை போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேசியவர் டி ஜோன் மார்ட்டின். நன்றி.
1: அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க ஆஸ்லின் என்ற ஆஸ். அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை ஜோன் மார்ட்டின் அண்ணன் குடும்பத்தின் சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக, அதாவது 16வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்லா படித்து அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வேலைகளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களையும் போட்டு ஒரு அடுத்து ஒரு வாசிக்கணும்.
3: எல்லோருக்கும் அன்பான காலை புதன்கிழமை வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன். இன்று முகமது நபி அவர்களுடைய பிறந்தநாள், அதே போல் வந்து ஓணம் பண்ணியும் கொண்டாடுறாங்க, அவளுக்கு ஒரு வாழ்த்து. இன்னைக்கு வந்து எனக்கு தர்மசிலம் படத்துல இருந்து எங்கும் உள்ள அல்லா பேர் சொல்லு நல்லா அந்த பாட்டை போடவும். இந்த நிகழ்ச்சியை வழங்கும் தங்கமான அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது போல தொகுப்பாளர்கள் அனைவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். சித்தாவிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான்.
1: சித்தா கோட்டையிலேருந்து தௌஃபிக் ரஹ்மான் அவங்க தான் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, விளாடி நபி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது. பாடல்களை தொடர்ந்து உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், கல்யாண வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள், காதுகுத்து, பூ புனித நீராட்டு விழா, புதுமனை புது விழா, ஓலை வாசிப்பு, யானஸ்தானம், பேர் சூட்டு விழா, காதணி விழா, இப்படி பல வாழ்த்துக்களோட வாருங்கள். கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்திய வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்னி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான் மக்களே. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: ராஜீவ் பேசுறேன். தங்கமண்ணாவுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்று விழா கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு விருப்ப பாடலா கிழக்கு பக்கம் காத்திரு படம் செவ்வந்தி பூவே பொன்வெண்ணிலாவே பாடல். நன்றி, வணக்கம்.
2: அக்கா மடத்துல இருந்து ராஜு அவங்க தான் பேசியிருந்தாங்க. பாடல் அருமையான பாடலா கேட்டிருக்காங்க. நன்றி. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: வணக்கம், நான் சித்தாரோட்டிலிருந்து வித்யாசா பகலி பேசுகிறேன். இன்னைக்கு உலக தூதர் முகமது நபி அவர்களுடைய பிறந்த நாள். அதையொட்டி எனக்கு சிரித்து வாழ வேண்டும் என்ற படத்தில் மேதா நாம் அப்துல் ரஹ்மான் அந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
2: ரிஜாசா பவுலி சித்தார் கோட்டையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஒரு அழகான பாடல் நீரா நாம் அப்துல் ரஹ்மான். ஒரு சூப்பர் பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. அடுத்து நிறையா பேர் கால் பண்ணியிருக்கீங்க, எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கீங்க. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வர்றாங்க. பதில் சொல்லுங்கள், பாடல் அள்ளுங்க. மக்களே, அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜ்மானாம்.

வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும். சொல்லாம் செய்தான் என்றே நாடும் ஊரா சொல்ல வேண்டும். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹமானாம் ஆண்டாம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, சட்டம் அப்படின்னா என்ன? சட்டம் அப்படின்னு என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சட்டம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? போலீஸு, கோர்ட்டு, கேஸு, தண்டனை, இப்படி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஐயையோ, சட்டமா? அது பெரிய பெரிய விஷயமாச்சே, நமக்கு எதுக்குன்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே சட்டம் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே நம்ம சமூகத்துல ஒழுங்கா பாதுகாப்பா நியாயமா வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விதிமுறைகள் தான் சட்டம். நம்ம தினமும் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எவ்வளவோ விஷயம் பண்றோம். ரோட்ல போறோம், வண்டி ஓட்டுறோம், ஸ்கூல் போறோம், வேலைக்கு போறோம், கடைக்கு போய் பொருள் வாங்குறோம், பணம் கொடுக்குறோம், வாங்குறோம். இப்படி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு வகையில சட்டம் சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் சட்டம்னா இதை செய்யக்கூடாதுன்னு அதை செய்யக்கூடாதுன்னு நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது. நமக்கு என்ன உரிமை இருக்குது, நம்ம கடமை என்ன, மற்றவங்க உரிமையை எப்படி மதிக்கணும் அப்படின்னுலாம் நமக்கு சட்டம் சொல்லுது. சில நேரம் சட்டம்னாலே நம்ம பயப்படுவோம், சட்டமா பிரச்சனை தான்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சட்டம் நம்மளை பயமுறுத்துறதுக்காக இல்லை, நம்மளை பாதுகாக்கவும் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு பார்க்கறதுக்கும் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு சராசரி மனுஷனுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது சட்டம் குறித்தான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேள்விகளை வாட்ஸ்அப் மெசேஜா அனுப்பி வைங்க. உங்களோட ஏன் நம்மளோட சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வட்ட சட்ட பணிகள் குழுவோட மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவருங்க கலந்துக்கொள்ள இருக்காங்க. உங்களோட நாள்பட்ட சந்தேகங்களை என்னதான் நம்ம வலைதளங்களில் தேடினாலும் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்றைக்குமே நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். ஒரு இடத்துல எந்த விதிமுறைகளுமே இல்லை, நம்ம எல்லாருமே எங்கேயும் போகலாம் வரலாம், எந்த இடத்துக்கும் போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா யாரு எப்போ போகணும், யாருக்கு என்ன உரிமை, யாரு என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியாது. அங்கே தான் நம்ம சட்டம் நமக்கு ஒரு ஒழுங்கு கொண்டு வருது. அதனால சட்டம்னா நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம உரிமையை தெரிஞ்சுக்கணும், நம்ம கடமையை புரிஞ்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட நியாயமாக வாழவும் உதவுற ஒரு முக்கியமான விஷயம்தான் சட்டம். சரி, சராசரி மனுஷங்களான நம்ம என்னென்ன சட்டங்களை எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும்? 1, தகவல் அறியும் உரிமை சட்டம். 2, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். 3, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 4, வரதட்சணை தடை சட்டம். 5, பெண்களுக்கான உள்நாட்டு வன்முறை தடுப்பு சட்டம். இது எல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சட்டங்கள் தான். உங்களோட சந்தேகங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக அனுப்பி வச்சா உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வச்சுக்கலாம். எந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 709-443-9999 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரியம் எழுச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யற, என் பிள்ளைய சின்னஞ்சிரிசா இருக்கும்போது நாங்க குந்துகால்ல போய் இருப்போம். குந்துகால்ல இருந்தா ரால் வலை ஓட்டு போயிருப்போம். ரால் வலையில 6 மாசம் அங்க இருக்கும் போது அங்க இருந்து பாலத்தை கழிச்சு தான் இங்க வருவோம். அந்த ராலை செம்மத்துக்கிட்டு வந்து கம்பெனியில போட்டுட்டு டீசல புடிச்சிட்டு போவோம். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வல்ல வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கு வச்சுட்டு காட்டு ஊற்றுல போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே குந்தால இன்னொரு இடம் இருக்கு தண்ணியில் போகிறது. அங்கே இடுப்புல இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழிச்சு தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போனால் அங்கே என்ன செய்யணும், கடற்கரையில் இறங்கி இடுப்புல சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி, மலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புறம் ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடியும் சூட வலை வறுக்கும்னால அதை விரித்து காய போட்டுட்டு மறுபடியும் சூட தட்ட போகும். இப்படி எங்கள் வாழ்க்கை பச்சைப்பட்டியில் ஓடுச்சு. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாண்டியம்பட்டினம் இருக்கா, வீரவாண்டியம்பட்டினம் போய் அங்கே 6 மாதம் இருக்கும். அங்கே பார்த்து நான் அடிக்கிற அலையில் அந்த பிள்ளைய வறுக்கும்னா படுற பாடும், அந்த பாடுபட்டுட்டேன் பிள்ளைய கரையை வரும். அங்கே 6 மாதம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்கே வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டினம் போவோம். மல்லிவட்டினம் போய் அங்கே 3 மாதம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் கலை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய செகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன்னு பாரு, செகதாவட்டணம் போவேன் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு. செகதாவட்டணத்துல இருந்து காரங்காடு அங்கே 6 மாதம். காரங்கட்டையெல்லாம் தண்ணி கிடைக்காது, இடுப்புல தலையிலையும் போட்டு கொண்டு வரணுங்க, ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி ஓடி எங்கள் பொழப்பு இன்னைக்கு பாமன் தீவுல ஒரு உட்கார்ந்துருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அறிவிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF-க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஒரு சராசரி மனுஷனுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது சட்டம் குறித்தான சந்தேகங்களை கேள்விகளா இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜா அனுப்பி உங்களோட டவுட்டுகளை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு காலையில 11 வட்ட சட்ட பணிகள் குழுவோட மூத்த வழக்கறிஞரான திரு ஸ்ரீதர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, அவங்க தரமா உன் கரெக்டான பதில்களை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாம இப்ப தெரிஞ்சுக்க போற அடிப்படை சட்டங்கள்ல ஒண்ணுதான் தகவல் பெறும் உரிமை சட்டம். இது 2005 அக்டோபர் 12 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றதுதான் கஷ்டம்னு சொல்றீங்களா? அதான் இல்ல, நம்ம பதில் சொல்ற மாதிரி கேள்வி கேட்டா கண்டிப்பா பதில் கிடைக்கும். நம்ம தகவல் உரிமை சட்டத்துல அரசு துறை, அரசு உதவி பெறும் தனியார் துறைகளில் நமக்கு தேவையான தகவல்களை கண்டிப்பாக பெற முடியும். நமக்கு எந்த தகவல் எதை பற்றி தேவைப்படுதோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த காரணத்துக்காக தான் தேவைப்படுதுன்னு. அதுக்காக நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ரொம்ப குண்டாக இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு தனிப்பட்ட கருத்துக்களை கேட்கக்கூடாது, அதுக்கு பதிலும் வராது. தகவல் தொடர்பு சட்டத்தில் தகவலை கேட்கறதுக்கு நம்ம அனுப்புகிற மனுவில் நம்மளோட பேர், நம்மளோட கையெழுத்து, நம்மளோட மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு தேவையான தகவல்களை வாங்கிக்கலாம். மனுவை ஆரம்பிக்க போதே ஏன் இந்த ரோட்ல 6 கல்லை கொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னும், எப்படி நீங்க இந்த இடத்துல கல்லை கொட்டினீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டா பதில வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி கேள்வி கேட்கும் போது கான்ட்ராக்ட் எடுத்தவங்களை பிடிக்கணும், அது மேல கான்ட்ராக்ட் வாங்கின 4-5 பிடிக்கணும், கல்லை கொட்டினது யாரு, வண்டியை ஓட்டினது யாரு, வண்டியில கல்லுகளை இறக்குனது யாருன்னு இப்படி வரிசை அடுத்தடுத்து கேள்விகள் போய்கிட்டே இருக்கும். தகவல் அறியும் சட்டத்துல கேள்விகள் கேட்கப்படும் போது அது கேள்விகளாவோ அவங்களுக்கு ஆலோசனை தர்ற மாதிரி இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணத்துக்கு என்னோட வீட்டுக்கு பக்கத்துல அரசு நிலம் பல ஏக்கர் இருக்குது, அதுல ஏன் நீங்க ஒரு கோழி பண்ணை வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு கோரிக்கை மனுவில் விண்ணப்ப மனு அனுப்பக்கூடாது. இந்த மனுவுக்கு பொது தகவல் அலுவலர் நம்ம கொடுக்கிற மனு மேல தகவல் தரலாம், தகவல் தராமலும் இருக்கலாம். அவங்க தகவல் தரலை என்ன ஓயாம நம்மளும் மனு அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட மனுவுக்கு அவர் பதில் தரலைன்னு நம்ம தகவல் அலுவலர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனா எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு இந்த மனுதாரரை, அதாவது நம்மளை சமாளிக்கவே முடியலைன்னு சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் தான் நம்ம மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலாம். மனுவோட ஒரு வெள்ள பேப்பர் போதும், மனு போடுறதுக்கு ஒரு வெள்ள பேப்பர் போதும், நாம எழுதுறது தெளிவா எழுதினாலே போதும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு துறைகளுக்கு ஆர்டிஐ ஆன்லைன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வலைதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். வெள்ள பேப்பர்ல வெறும் பகுதியில பெருநர் பகுதியில பொது தகவல் அலுவலர் எந்த அலுவலகத்துக்கு அனுப்பணுமோ அந்த அலுவலர் அட்ரஸை எழுதணும். கவர் வெளிப்புறத்துல பெருநர் முகவரி எழுதும் போது பொது தகவல் அலுவலர் என்று எழுதக்கூடாது. உதாரணத்துக்காக பட்டா சம்பந்தமா தகவல்கள் வேணும் அப்படின்னா பெருநர் தாசில்தார் அப்படின்னு எழுதணும், அவரது அலுவலக அட்ரஸ் எழுதி அனுப்பணும். ஊராட்சி ஊழல் சம்பந்தமா தகவல்களை பெறணும் அப்படின்னா அந்த பகுதியில வட்டார வளர்ச்சி அலுவலர்னு எழுதி அவரது அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கணும். ஒருவேளை நமக்கு யாருக்கு அனுப்பணும்னே தெரியலைன்னா நம்ம மாவட்ட ஆட்சியருக்கே அனுப்பி வைக்கலாம். நம்ம சம்பந்தமே இல்லாம துறைக்கு அனுப்பினாலும் அந்தந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்ப வேண்டியது ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கும் உரிமை இருக்கு. எப்போதுமே மனுவை பதிவு தவால் அனுப்புவது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி அனுப்புற பட்சத்துல விண்ணப்பம் அவங்க கிட்ட வரலைன்னு எந்த அதிகாரிகளும் தட்டி கழிக்க முடியாது. மாநில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா 10 ரூபா கோர்ட் ஸ்டாம்ப் போதும். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா நீங்க மனு அனுப்பணும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். 30 நாள்ல தகவல்களை அதிகாரிகள் நமக்கு தரணும், இல்லைனா 35 நாட்கள்ல தகவல் நமக்கு கிடைச்சிடும். அப்படியும் அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த துறையின் மூத்த அதிகாரிகளுக்கு நம்ம மேல்முறையீடு அனுப்பலாம். இப்படித்தான் நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஒரு சராசரி மனுஷனுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது சட்டம் குறித்தான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைங்க. உங்களோட ஏன் நம்மளோட சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வட்ட சட்ட பணிகள் குழுவோட மூத்த வழக்கறிஞரான திரு ஸ்ரீதர் அவர்கள் கலந்துக்க இருக்கிறாங்க. உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயும் போகலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நம்ம எல்லாருக்குமே தினமும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். கடையில் போய் வாங்குறோம், ஆன்லைனில் வாங்குறோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு தேவைக்கு பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்படி பணம் கொடுத்து பொருளை வாங்குற நாம தான் நுகர்வோர். சரி, நுகர்வோரான நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யறது? அதுக்கு தான் நம்ம நாட்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்கு. இந்த சட்டம் முதல்ல 1986 கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்த காலத்துக்கு இது ரொம்ப முக்கியமான சட்டம். ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு இல்லையா? முன்னாடி நம்ம கடைக்கு போய் தான் பெரும்பாலும் பொருளை வாங்கணும். இப்ப வீட்டுல இருந்துகிட்டே உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும், வீட்டில் உட்காந்துக்கிட்டே செல்ஃபோனில் ஒரு பொருளை பார்த்து பணம் கட்டினா வீட்டுக்கே வந்துடும். அதனால் பழைய சட்டத்தை வந்து மாற்றி காலத்துக்கு ஏற்ற மாதிரி 2019 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த புதிய சட்டம் எப்போ அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 2020 July 20 நடைமுறைக்கு வந்துச்சு. இப்போ ஒரு சின்ன விஷயம் யோசித்து நம்ம பார்த்தோம்னா, ஆன்லைனில் ஒரு பொருளை நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னு வைங்களேன். படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். 1000 ரூபா கொடுத்து நம்ம ஆர்டர் போட்ட ஒரு பொருள் நம்ம ஆர்டர் போட்ட பொருள் இல்லையேன்னு நம்ம யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? 1000 ரூபா தானே போகட்டும் அப்படின்னு விட்டுருவோமா? இல்ல, நமக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புதுசா வந்த சட்டத்துல ஆன்லைன்ல நம்ம பொருள் வாங்குறதுக்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தவறான பொருளை விளம்பரம் பண்றது மூலமா மக்களை ஏமாத்துறவங்களையும் நியாயம் இல்லாம வியாபாரத்தையும் இந்த நுகர்வோர் சட்டம் கவனிக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையமும் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம உரிமைகள் நம்மளோட உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது இந்த அமைப்பு நடவடிக்கைகள் எடுக்குது. ஒரு பொருளை நம்ம வாங்கி அதனால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அந்த பொருளை தயாரிச்சவங்க, வித்தவங்க, அதை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவங்கன்னு பொறுப்புகளை ஏத்துக்க வேண்டியது சூழ்நிலையும் இருக்கு. இப்படி பிரச்சனைகள் வாங்கினதுலேருந்து பொருளை விற்றவங்க எல்லாருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எல்லா நேரத்திலையும் எல்லாரும் சொல்ல முடியாது. நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அதோட விலை மட்டுமல்ல, குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, அதை பற்றின தகவல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பாதுகாப்பான பொருள் கிடைக்கணும். நம்ம பிரச்சனையை சொல்ல வாய்ப்பு இருக்கணும். நம்ம ஒரு பொருள் வாங்குறம்போது பில்லு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஆன்லைனில் வாங்கினா பில் பேமெண்ட் விவரம் எல்லாமே சேர்த்து நம்ம கையில் வச்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் அதை வாங்கினேன்னு சொல்கிறத விட எல்லாத்துக்கும் ஆதாரம் கையில் இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நுகர்வோர் சட்டம் அப்படின்னா ஏதோ சட்டம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரிய வேண்டிய விஷயம் கிடையாது. நாம் தினமும் பணம் எது எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஸோ நம்ம உரிமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக காளி படத்திலிருந்து விவேக் அவங்களோட வரிகள்லையும், திருமலை படத்திலிருந்து பா விஜய் அவங்களோட வரிகள்லையும் பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:46 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். எப்போதுமே நமக்கு சட்டம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஒரு சராசரி மனுஷனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டங்கள் என்னென்ன, உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்க தான் இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வட்ட சட்ட பணிகள் குழுவோட மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவங்க கலந்து கொள்ள இருக்காங்க. உங்களோட சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் 709-443-9999 மூலமாக மெசேஜ் அனுப்பி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். நம்ம நாட்டில் 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற நம்ம குழந்தைகளுக்கு இலவசமாகவும் கட்டாயமாகவும் பள்ளி கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். இது 2009 வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அது எப்போ அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா April 1, 2010 நடைமுறைக்கு வந்துச்சு. அது எப்படின்னா பணம் இல்லாததால எந்த ஒரு சின்ன குழந்தையும் இல்லை குழந்தைகள் பள்ளிக்கு போகாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதோட முக்கிய நோக்கமே. நம்ம குழந்தைகள் அடிப்படை கல்வியை பெறுறதுக்கான உரிமையை உறுதி செய்யறதும் இதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி. இந்த சட்டம் எதுக்கு, இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த வந்து சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்ததா பெண்களுக்கான குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியான தொல்லைகள் மட்டும் இல்லை, பாலியல் திட்டுறது, பொருளாதார ரீதியான வன்முறைகள், அப்புறம் துன்புறுத்துறது, எது நடந்தாலும் மற்றவங்கள்ட்ட இருந்து பெண்களை காப்பாற்ற கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு சம்பந்தம் தான் சட்டம்தான் இது. 2005 அறிமுகப்படுத்தப்பட்டு September 13 குடியரசுத் தலைவரோட பர்மிஷனோட 2006 October 26 நடைமுறைக்கு வந்துச்சு. குடும்பத்துக்குள்ள நடக்கிற வன்முறைகளை வெறும் வீட்டு பிரச்சனை அப்படின்னு சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சட்டப்படி தகுந்த பாதுகாப்பும் தேவையான நிவாரணமும் கிடைக்கத உறுதி செய்கிறது தான் இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம்னே சொல்லலாம். அடுத்ததா வரதட்சணை தடை சட்டம். கல்யாணத்துக்கு முன்னாடியோ அப்போ

0: தான் இந்த சட்டமே அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா ஜில்லுன்னு ஒரு காதல் படத்திலிருந்து வாலி அவங்களோட வரிகளில் அழகான காதல் பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: முடிச்சா?
0: ஆமாம்,
1: இதெல்லாம் முடிச்சிருக்கேன்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: கடலோசை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் லெனின். திடீர்னு இந்த குரலை கேட்டவுடனே யாருப்பா நீ, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஸோ அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம அமளியக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ சட்டம் பற்றின ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தை சேர்ந்த வட்ட சட்ட பணிகள் குழு தான். ஸோ ராமேஸ்வரத்தை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர், வட்ட சட்ட பணிகள் குழுவில் உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய திரு ஸ்ரீதர் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு மணி நேரங்கள் சட்டம் பற்றின நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறப்பாங்க. சார் வணக்கம். சார்
3: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: அவருக்கும் வணக்கம்.
2: கண்டிப்பா சார், நேருக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கான். ராமேஸ்வரத்தில் என்ன, எல்லா மக்களுடைய அன்பு, எல்லாத்தோடைய சிறப்பான லைஃப்.
2: ஓகே சார். ஸோ சார், பொதுவாக வந்து ஒரு பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே வழக்கமாக வைக்கிறது. ஸோ நீங்கள் வந்து வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்படி வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் உங்களுக்கு?
3: ஆமாம், அதாவது இதில் வந்து பில்டப்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். வழக்கறிஞராக ஆகணும், நான் இப்போ ஒரு முழு நேரம் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். ஆனால் இந்த மாதிரி முழு நேரமாக நம்ம ஒரு பிற்காலத்தில் ஒரு வழக்கறிஞராக இருப்போம், நீதிமன்றத்துக்கு போவோம், நீதிமன்றத்தோடு நமக்கு இவ்வளோ பெரிய தொடர்பு ஏற்படும்ங்கிறதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம நினச்சி பார்க்கல. நமக்கு வந்து அதுக்கு அந்த எண்ணம் வருவதற்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்கிறது என்னுடைய தம்பி தங்கை அப்புறம் என்னுடைய அப்பா. அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. ஏன்னா நான் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு எனி டிகிரி பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலையோ இல்லை சொந்த தொழிலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபேமிலியில் நம்ம கரெக்டான ஒரு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதோ இல்லை வழக்கறிஞர் சம்மந்தப்பட்ட அட்வொகேட்ஸோ நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் கிடையாது. இந்த சூழ்நிலையில் நம்ம டிகிரி படிப்போம்னு படிக்கும்போது, நான் ஃபைனல் இயர் யூஜி வந்து ஃபைனல் இயர் பண்ணும்பொழுது என் தம்பி வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு மெரிட்டில் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டான்.
2: ஓகே சார்.
3: சரி ரைட், அப்போ ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம வந்து பிஜி படித்தேன், எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி, அது பிளஸ் டூ முடிச்சுட்டு அது டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, அப்போது நம்ம சேதமாலில் படிச்சிச்சு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கு மெரிட்டில் மெடிக்கல் ஆயிடுச்சு, மெடிக்கல் சீட்டு கிடச்சிருச்சு மதுரை மெடிக்கல் காலேஜ். இப்போ அதுக்கப்புறம் தான் வீட்டில் ஏதாவது பேசும்பொழுது உன்னே வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், உன்னைய வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கலாம்டா, டாக்டர் இன்ஜினியர் வக்கீல்னு மூணையுமே உருவாக்குன மாதிரி எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நமக்கு அது பெருசாக தெரியல. அடிக்கடி அந்த மாதிரி பேச்சு வரும்போது அப்போ தான் இந்த எண்ணமே வருது, சரி நம்ம அட்வைக் வழக்கறிஞருக்கு படிக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போமே, முடியுமான்னு பார்ப்போமேன்னு. அதுக்கு பிறகு வந்து அது சம்மந்தமான விஷயங்களை தேடி சட்டக்கல்லூரியில் படித்து அதற்கப்புறம் வந்து வழக்கறிஞராக பணிபுரியும் போது அந்த வழக்கறிஞர் நமக்கு ஒரு சில துறையில் ஈர்ப்பு ஏற்படும் நம்மளை அறியாமலே. அது மாதிரி அதில் அந்த துறையில் வந்து ஒரு ஈர்ப்பு, நம்ம படிக்கும்போதே நல்லா இருக்கே நம்ம முன்கூட்டியே படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம படித்து, அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து முழு நேரமாக வழக்கறிஞர்களாக வந்திருக்கேன்னா, இது வந்து ஒரு யதார்த்தமாக நம்ம அறியாமல் நடந்த ஒரு விஷயம்தான்.
2: ஓகே,
3: இதுதான் நம்மளுடைய கதை, வழக்கறிஞராகன கதை.
2: சார் கண்டிப்பாக சார், ஆக்சுவலாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது, அப்படியே போகிற போக்கில் நடந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுதீங்க. சார் இந்த அட்வொகேட்டுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றபோது எந்த மாதிரி தகுதிகள் வேணும், என்ன 12th முடிச்சிருக்கணும், மார்க் அடிப்படை அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா, கவுன்சிலிங் பற்றி சொல்ல முடியுமா சார்?
3: கவுன்சிலிங் அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு பண்ணோம்னா 5 இயர்ஸ் கோர்ஸு.
2: ஓகே சார்.
3: அதே ஒரு அண்டர் கிராஜுவேஷன் பண்ணிட்டு பண்ணோம்னா 3 இயர்ஸ் நம்ம வந்து ஏதாவது பிகாம் பிஎஸ்சி படிப்போம், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 இயர்ஸ் படிக்கணும், மொத்தம் 6 இயர்ஸ் வரும்.
2: ஓகே சார்.
3: அதே பிளஸ் டூ முடிச்சுட்டு சட்டக்கல்லூரியில் நேரடியாக சேர்ந்தோம்னா அதுலேயே வந்து ஒரு டிகிரி அதுலேயே வந்துடும், பிகாம் பிஎல் பிஏபிஎல் இந்த மாதிரி அதுலேயே வந்து ஒரு படிப்பு நமக்கு டிகிரியும் சேர்ந்து வந்துடும், 5 வருஷத்தில் முடிச்சிடலாம். அதன் பிறகு நம்ம மேற்படிப்பு எம்எல் இதெல்லாம் படிக்கிறதுங்கிறது தனி, அது வந்து வழக்கறிஞராக ஆவதற்கு பிஜி வந்து அவசியம் இல்லை, பிஎல் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு வந்து இப்போ நம்ம அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க, அந்த பிளஸ் டூ இது முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க.

0: அதில் வந்து ப்ளஸ் டூ மார்க்கு, அதுக்கப்புறம் அதுக்கு கட் ஆஃப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த விளம்பரங்களை கரெக்டாக நோட் பண்ணி ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணோம்னா, அப்போ அப்ளை பண்ணவங்களுடைய மார்க்குகள் அடிப்படையில் தான் அந்த கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் மாறும். நம்ம ஆனால் மற்ற மெடிக்கல் இன்ஜினியரிங்கிறத விட இது வந்து கட் ஆஃப் வந்து முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இளைஞர்கள் மத்தியில்
1: கடந்த 10 வருடத்தில் வந்து
0: இளைஞர்கள் மத்தி, நான் வந்து வழக்கறிஞராக வரும்பொழுதெல்லாம் நமது நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருந்தாங்க.
1: ஓகே,
0: நான் ஒரு 11 ஆளால் அதான் வந்து இந்த வழக்கறிஞர் வந்தேன். ஆனால் இப்போ வந்து நெருங்கி 100 பேர் வந்துருச்சு வருஷத்துக்கு. நம்ம ராமேஸ்வரத்துலேயே புதித வழக்கறிஞர்கள் 10-15 பேர் வர்றாங்க. அதனால இப்போ வந்து அவருடைய போட்டி, அவருடைய விழிப்புணர்வு, படிக்கணுங்கிற எண்ணம்லாம் அதிகமாக இருக்கு. அதனால கட் ஆஃப் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பிளஸ் டூ எக்ஸாம் முடித்தோன்னே எல்லா கல்லூரியும் போல இதையும் நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம்.
1: கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்களே, இன்னும் நிறைய கேள்விகள் ஐயாட்ட கேட்கறதுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோ சேஃபம் 90.4 90.4 நேசக்காரங்கள் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் லெனின்.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
3: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
4: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
3: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
5: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
6: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
7: ஆடை உலகின் அரசன் IU Contextiles. ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க IU Contextiles, பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
10: பதினோரு மணி 13 ஆயிருச்சு. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், லெனின். ஒரு ஒரு சராசரி மனிதனும் நம்ம இந்திய அரசியலமைப்போட சட்டங்களை தெரிஞ்சுக்கிறனும். ஸோ தன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்தில் சட்டங்களை தெரிஞ்சிருக்கும்போது அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஸ்ரீதர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை நமக்காக யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் வட்ட சட்ட பணிகள் குழு தான். சார், அடுத்த கேள்வி வந்து நம்மளோட நேயர் ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக நம்ம வந்து கோர்ட்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டனை வாங்க போகிற ஒரு நபர் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்காகவே வந்து வக்கீல்கள் வந்து ஆஜராகி யார் வந்து நிரபராதி அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்காக வாதாடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்றது நிரூபணமாகி அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்காக வாதாடின வக்கீலும் வந்து தண்டனைக்குரியவர் தானா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அவர் பேர் வந்து யோனாஸ். இதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்?
11: அதாவது இதுக்கு எப்படி சொல்றதுன்னா, தொழில் தர்மம்னு ஒன்று
10: இருக்கு.
11: நமக்கு வந்து நீதிபதி தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எல்லாருமே அப்பாவிகள் தான்.
10: ஓகே சார்.
11: அதாவது நம்ம எந்த குற்றச்சாட்டு வேணாலும் ஒருத்தர் மேல வச்சிருக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம். ஆனா வந்து தீர்ப்பு அப்படின்னு ஒரு முடிவு செய்யும் வரை அவர் இன்னோசன்ட், அதான் சட்டம் சொல்லுது. அப்போ அவருக்குன்னா உரிமைகள் இருக்கு. ஒரு ஒருத்தர் மேல நம்ம ஒரு வழக்கு போடுறோம் அப்படின்னா அந்த வழக்கு யார் மேல போடப்படுகிறதோ அவருக்குமே சட்ட உரிமைகள் இருக்கு. அவருக்காக வாதாட வக்கீல் வைக்கணும், அவருடைய கருத்துக்களை எடுத்து சொல்லணும். எல்லாமே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானே அவர் வந்து குற்றவாளியா, தவறு செஞ்சிருக்கிறாரா, இல்லை வழக்கே பொய் வழக்காங்கிறது வந்து தெரிய வரும். அப்போ இரண்டு தரப்பையுமே நல்லா வந்து கேட்டு அதில் ஒரு முடிவு

0: எடுத்தால் தான் அந்த தீர்ப்பு வந்து ஒரு நியாயமான சரியான சட்டப்படியான தீர்ப்பு அமையும். வழக்குக்கு முன்னாடியே நம்ம இவர் தான் குற்றவாளி, இவர் தான் வந்து பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. இன்றைக்கி பல வழக்குகள் வந்து பொய்யா போடப்படுது.
1: ஓகே சார்.
0: அப்படிங்கிற போது அந்த மாதிரி போடப்பட்டவர்களுக்காக ஆஜராகி அவர்களுடைய இதையும் எடுத்து சொல்லி கடைசியில் தீர்ப்புன்னு வரும்பொழுது அது யாருடைய தவறு என்று தீர்ப்பு வரும், அதுக்கு மேலே அப்பீல் இருக்குது, உறுதி செய்யப்படும், எல்லாமே இருக்குது. வழக்கறிஞர் அவருடைய கடமையை செய்கிறார். ஒரு தரப்பில் உள்ள நியாயத்தை சொல்கிறாரு, அவர் தரப்பில் உள்ள நியாயத்தை சொல்லுவாங்க, அதில் இறுதி முடிவு நீதிமன்றம் எடுக்கும். இதில் வழக்கறிஞர் வந்து இந்த தொழில் தர்மத்தின்படி செய்கிறாரே தவிர அதை தாண்டி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து, அதாவது அவருக்கு அவருடைய தவறுக்கு உடந்தையாக இருக்கிற கூடாது தவிர, அவருடைய மேலே உள்ள குற்றச்சாட்டை டிஃபெண்ட் பண்ணி பண்ணுறதுனால வந்து வழக்கறிஞருக்கு எந்த விதத்துலேயும் சட்டப்படியும் சரி நியாயப்படியும் சரி அதில் அவரை வந்து தொடர்பு படுத்துவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியும்.
1: இல்லை, அவர் கேட்கும் போதே சொல்லியிருந்தாரு, நான் வந்து படங்கள் பார்க்கும்போது எனக்கு இது தோணுன்னு. எனக்கு இப்போ ஒரு கேள்வி தோணுது சார். இப்போ நாம் வந்து பொதுவாக அந்த வழக்கறிஞர் எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ நீதிபதியாக இருக்கிறாங்களே சார், அவங்களுக்கே நிறையா தெரியும்ல சார். இப்போ நார்மலாக வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே எது உண்மை எது பொய் அப்படின்றது மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் வந்து வழக்கறிஞர் வாதாடுறதை பொறுத்து தான் அந்த கேஸ் வந்து யார் பக்கம் போகும் அப்படின்றத நிரூபணமாகவும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு திறமையான வழக்கறிஞர் வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு கூட தண்டனை இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? அதை வந்து நீதிபதி கண்டுபிடிச்சிருவாங்களா?
0: அதாவது நீதிபதி கண்டுபிடிச்சிருவாங்களாங்கிறத விட நீங்கள் சொன்ன மாதிரி திறமையான வழக்கறிஞர் ஒருத்தருக்குடைய தவறு செய்தவரை வந்து காப்பாற்ற முடியும், தவறு செய்யாதவர்களை கூட தவறு செய்தவர்களாக மாற்ற முடியும். இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. அதனால தான் வந்து ஒரு வழக்கில் முடிந்த உடனே அதுக்கு மேல் கோர்ட்டு ஒரு அப்பீல் இதுக்கு இருக்குது, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏன் போனோம்னா ஒரு நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்படுவது இறுதியானது இல்லை. அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால வந்து மாட்டிருக்கலாம்ங்கிற காரணத்தினால தான் ஒரு நீதிமன்ற தீர்ப்பையே மறுபரிசீலனைக்குட்படுத்துகிறோம். அப்போ வழக்கறிஞர்கள் திறமையான வழக்கறிஞர்கள்னால் நீதிபதிக்கு எல்லாம் தெரியும்னா சட்டங்கள் தெரியும், இந்த குற்றம்னா என்ன எதுன்னு தெரியும், வழக்குகளுடைய தன்மை தெரியும். ஆனால் இரண்டு தரப்பையும் நல்லா ஆய்ந்து அவர் பல வழக்கை வந்து நடத்துகிறவங்க அப்படிங்கிற போதில் ஒவ்வொருத்தருடைய தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா ஆராய்ந்து அதனுடைய முன் தீர்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணணும். அவருக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம தரப்பை வந்து புரிய வைக்கணும். புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் வந்து நீதிபதிக்கு இருக்குமே தவிர எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம அவங்க படிச்சிருவாங்க அப்படிங்கிறத அவருடைய ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. அதனால் வழக்கறிஞருடைய வாதம் தான் அதில் விளக்குன்னு சொல்லுவாங்க. சட்டம் ஒரு இருட்டரை வழக்கறிஞருடைய வாதம் விளக்குன்னா நம்ம அந்த விளக்கை ஏற்றி அந்த வெளிச்சத்தை போட்டு நீதிபதிக்கு காமிச்சா அதில் அவர் ஒரு முடிவெடுப்பார்.
1: ஓகே,
0: அதுதான்
1: சார். இன்றைய காலகட்டத்தில் நிறையா பேர் வந்து கோர்ட்டுக்கு போகணும், ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற போது அட்வொகேட் ஃபீஸ் அப்படின்றது நம்ம பகுதியில் குறிப்பாக வந்து நிறைய பேர் நிறைய ஆகுமா கம்மியாகுமா அப்படின்லாம் நிறையா குழப்பங்கள் இருக்குது. நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி அட்வொகேட் இல்லாமல் நீங்களே கூட வாதாடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்னா என்ன சார், அப்படி இருக்குதா?
0: இருக்குது. அதாவது நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு, இப்போ நம்ம ஒரு அதாவது கிரிமினல் வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா அதுக்காக நம்மளே வந்து விசாரணை நடத்தலாம். சமீபத்தில் கூட ஒரு சில செய்திகளில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அந்த டிஆர் பாலு அமைச்சருக்கு எதிராக வந்து போட்ட திரு அண்ணாமலை அவர்களே வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணாங்க அப்படின்னு. அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு வழக்கறிஞரை நமக்காக நியமிக்கிறோம். அந்த வழக்காடிகள் நம்மளால் முடியாததை ஒரு ஏஜென்ட் மாதிரி அது வழக்கறிஞரை நியமித்து சட்டம் தெரிந்தவர் நமக்காக பண்ணுவாருங்கிறத நியமிக்கிறோம். நமக்கே அது தெரியும் பட்சத்தில் நம்மளே ஆஜராகி வாதாடுவதற்கு நம்ம அனுமதி கேட்கணும் நீதிமன்றத்தில்.
1: ஓகே,
0: தனியாக மனு போட்டு அனுமதி கேட்டு அது நீதிமன்றம் வந்து சரி என்று ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில் அதை வந்து நமக்கு அனுமதி கொடுப்பாங்க, நம்ம அந்த இதை நடத்தலாம். பட் என்னன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். வழக்கறிஞர் இல்லாமல் நானே நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே உங்களுக்காக வழக்கறிஞர் இருக்க மாட்டார். நீங்களும் பண்ணணும் வக்கீலும் பண்ணணும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு ரெகுலராக அந்த வழக்கை ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு வாய்தாவுக்கும் இது பண்ணணுங்கிற போது அது வந்து சாத்தியம் இல்லை. அந்த ஒரு விஷயம் ஒரு நேரத்துக்கு வந்துட்டு போயிடலாம், நீங்கள் அடுத்த வாய்தாவுக்கு வர முடியாது, கண்டினியூட்டி இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கிறதுக்காக நம்ம வழக்காட தெரிந்திருந்தாலும் கூட ஒரு வழக்கறிஞரை வைத்து பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சு ஹேண்டில் பண்ணுற ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்.
1: ஓகே சார். சார் உங்களுக்கு யாராவது முன்மாதிரி இருக்காங்களா சார் வழக்கறிஞர்களை? எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அவங்கள நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படி யாராவது இருக்காங்களா?
0: இல்லை, அப்படி பெரிய வழக்கறிஞர்கள் இந்தியாவில் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லாருமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கலாம். பல நீதிபதிகளுடைய தீர்ப்புகள் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். குறிப்பிட்டு நம்ம என்ன இவரை ஃபாலோ பண்ணுறோம் அவரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நம்மளுடைய தனித்திறமை நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழிலில் நடத்தி போகிறோம். எல்லாத்தையும் இருந்துமே நம்ம பாடங்கள் கற்றுக்கொள்கிறோம், சட்ட நுணுகங்களை கற்றுக்கொள்றது தான் சிறந்ததாக இருக்கும். அதைத்தான் நாமளும் பின்பற்றுறோம்.
1: ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். மக்களே, இன்னும் நிறையா கேள்விகள் ஐயா ஸ்ரீதர் அவங்கள்ட்ட நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. நீங்கள் கேட்டுட்டு இருக்குது கடலோ சேஃபம் 90.4 நேசக்கரங்கள் கழிச்சு உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் லெனின்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் இப்போ சரியா 11:25 ஆயிருச்சு. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் லெனின். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி, சட்டம் பத்தின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்மளுக்காக யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் வட்ட சட்ட பணிகள் குழு தான். ஸோ அந்த வட்ட சட்ட பணிகள் குழுல உறுப்பினராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட ஒரு நேரம் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களோட டவுட் என்ன?
3: கண்டிப்பா எனக்கு இரண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்னு, இந்த இம்பீசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாராவது செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் அப்படிங்கறது வழங்கப்படுகிறது, அதுல சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவாக இருக்கா, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இம்பீசிங் கேஸ்லயே இந்த சாட்சியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மாத்திரம்தான் கேஸ் அப்படிங்கறது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா? நிறைய சமயங்கள் இந்த வீடியோ ஆதாரங்கள் அல்லது இதர ஆதாரங்கள் இவங்க என்ன டீஸ் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கு இல்லைன்னா அதை வந்து பெண்கள் போய் புகாரா கொடுத்தா அதை விசாரணை பண்ணி அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா? இதுல என்ன மேக்சிமமான ஒரு தண்டனை அப்படிங்கறது வழங்கப்படும்? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
2: கண்டிப்பா ஐயா இப்ப சொல்லுவாங்க, கேட்கலாம்.
4: நன்றி. சகோதரருக்கு வணக்கம். அதாவது ஈப்டீசிங் அப்படிங்கிறது பெண்களை வந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாகுது பப்ளிக் பிளேஸில், அதுக்கு பேர் தான் ஈப்டீசிங். அதற்கு வந்து இப்போ நமக்கு வந்து பாதுகாப்புக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு நம்ம நாட்டில் ஏகப்பட்ட சட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அதாவது இப்போ பப்ளிக்கில் ஈப்டீசிங் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து நம்மளுடைய பிஎன்எஸ் ஆக்ட்லேயே வந்து பல்வேறு பிரிவுகளின் கீழே தண்டனைக்குரிய குற்றம். உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு இருக்கு, பொது வெளியில் பெண்களை வந்து தவறாக நடத்துதல், அவளுக்கு வந்து தவறாக பேசுறது, அதாவது ஈபிசிங்கிறது ஃபிசிக்கலாக வந்து டச் பண்ணணுங்கிறது கூட இல்லை, அவங்கள பார்த்து ஏதாவது சைன் காமிக்கிறது, அவங்கள வந்து தவறான வார்த்தைகள் பேசுவது, அவங்களுடைய அங்கே இருக்கிற இடத்துல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி நடக்கிறது எல்லாமே வந்து ஈபிசிங் தான். இதற்கு வந்து பிணையில் விடை முடியாத குற்றம் அது. நம்ம புகார் அளிக்கும் பட்சத்தில் அவங்கள உடனே கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைக்கக்கூடிய பிணையில் விட முடியாத பிரிவின் கீழே அது வழக்கு தாக்கல் செய்யப்படும். உங்களுக்கு வந்து பெண்களுக்கு எல்லா காவல் நிலையத்திலையும், அருகில் உள்ள எந்த காவல் நிலையத்திலும் வேணாலும் நீங்கள் புகார் அளிக்கலாம். உடனடியாக அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும், உடனடியாக அவங்க வந்து சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்து பிணையிலே வர முடியாது அவங்க. அந்த மாதிரியான ஒரு சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்குது. ஈப்டீசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்குடைய தைரியம் ரொம்ப முக்கியம். பெண்கள் சட்ட பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கிறத விட நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும். நம்ம இப்போ மொபைல் வச்சுருக்கிறோம், எல்லாமே இருக்கிறோம், லோக்கல் ஸ்டேஷன் நம்பரு, நார்மலான ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கால் பண்ணி சொல்லும் பொழுது, இப்போ சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தொடங்கி வச்சிருக்கு. அதெல்லாம் வந்து ஆல்வேஸ் அவங்க வந்து ரோந்து பணியிலே இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய உதவியன் இதுகளுக்கு வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஸ்பாட்லே வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடனே கைது செய்து அங்கே கொண்டு சென்று முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனைத்துமே இருக்குது. இது வந்து மிகவும் பெண்களுக்கு வந்து சாதகமான சட்டங்கள், ஏகப்பட்ட சட்டங்களில் வந்து ஏகப்பட்ட பிரிவுகளில் இப்போ வந்து முழு சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு தான் இருக்குது, ஆண்களுக்கு தான் எதுவுமே இல்லை. அதனால் வந்து பெண்கள் ஈபிசிங் இந்த குற்றமாக இவங்களுக்கு வழக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஈபிசிங் வழக்குகள், குழந்தைகளுக்கான துன்புறுத்தல் வழக்குகள் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் எடுக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு தமிழகத்தில் இருக்கிறது. அதனால் அதை வந்து நம்ம பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணாலே நம்ம அதோடைய ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அதனால் அதுக்கு அதை பற்றின யோசனையோ பயமோ நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்குமா, சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களா, நம்மளை ரொம்ப அதில் ஹராஸ் பண்ணுவாங்களா, விசாரணை சாட்சி அது இதுன்னு அப்படின்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, உங்களுக்கு பெரிய இது. ஆனால் தைரியம் வேணும், நம்ம ஒரு குற்றம் நம்ம நடந்துச்சுன்னா அதை போய் சொல்லணும்ல, சொல்லக்கான தைரியம் இருக்கணும். அதை நம்ம எங்கேயுமே நம்ம பாதுகாப்பான சூழ்நிலையில் நம்மளுடைய பாதுகாப்பான ஒரு ஆலோசகரோடு சேர்ந்து அங்கே நம்ம வந்து நமக்கு நடந்த குற்றங்களை சாட்சியங்கள்லாம் சொல்லத்தான் வேணும். நீதிமன்றத்துக்குன்னு போகும்போது சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்ல மாதிரி தான் வரும். அது வந்து பெண்களாக இருந்து சிறுவயதுகளாக இருந்தால் பப்ளிக்கில் இல்லாமல் நீதிபதிகிட்ட தனியாக சாட்சி அமளிக்கலாம், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிபதி வழக்கறிஞர்கள் மட்டும் இருக்கிற மாதிரி. அதனால் வந்து உங்களுக்கான சட்ட பாதுகாப்பு சாட்சியம் இதை விசாரணை எல்லாமே உங்களுடைய கண்ணியத்துக்கு எந்த குறைபாடும் பாதுகாப்புக்கு குறைபாடும் இல்லாத அளவுக்கு நடக்கிறதுக்கான சட்ட நடைமுறைகள் இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கலாம்
2: சார். ஆனால் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கோ இல்லை வந்து கேஸ் போடுறதுக்கோ கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ கௌரவ குறைச்சலாகவும் அதனால மானம் பாதிக்கப்படுறதாகவும் நினைக்கிறேன் மான மரியாதை. பட் வந்து அது அதை தாண்டி வர்றது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்?
4: அதாவது அந்த நம்மளுடைய அதாவது கிரிமினல்ஸுக்கு இந்த விஷயம் தானே பலமே. நம்ம என்ன பண்ணாலும் இவங்க போக மாட்டாங்க, இவங்க அசிங்கத்தை பார்த்துக்கிட்டு ஸ்டேஷன் போக மாட்டாங்க, கோர்ட்டுக்கு வளைய மாட்டாங்கங்கிற விஷயம்தான் வந்து தவறு செய்ய தூண்டுது அவங்களை. நார்மலாக இருக்கிறதையுமே அதுக்கு நம்மளும் கூட ஒரு காரணமாக கூட சொல்லலாம். நம்ம மேலே தவறு இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டோம், நம்ம வந்து அதை லீகலாக நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா எதுக்குன்னு ஒதுங்கி போயிடுவோங்கிற ஒரு கல்ச்சர் இருக்கிறனால தான் அவங்களுடைய அந்த கிரிமினல்ஸ் அந்த தவறாக நடக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் அவ்வளோ ஊக்கத்தையும் கொடுக்குற மாதிரியான விஷயம். எந்த விஷயமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி கௌரவங்கிறது வந்து அதான் திரும்ப திரும்ப நடந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து அதை யோசிச்சுட்டு விடுறனால அது நாளைக்கு அவனுக்கு வந்து இன்னும் நம்மளை வந்து சீன்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும், தூண்டும். அப்போ அது பிரச்சனை பெருசாகி நம்ம பெரிய அளவில் பாதிக்கப்படும் பொழுது அது பப்ளிக்கில் தெரிஞ்சு வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த நேரம் வழக்குகள் அதுன்னு போகும்போது இதை முன்கூட்டியே செய்திருந்தால் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சோம்னா அதில் ஒரு கௌரவ குறைச்சலோ எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நம்ம பிரச்சனை வேணாம்னு நினைக்கும் போது அது மிகவும் பெருசாகி உங்களால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கௌரவம் அசிங்கம்லாம் யோசிக்காம உடனே சட்ட தீர்வு, உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட், உடனே வீட்டில் சொல்லணும். அதில் வந்து அசிங்கம்னு இதாவது யோசிச்சால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பாதிப்பு தானே தவிர எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல தீர்வாக இருக்காது. அதனால தைரியத்தோடு அது ஆரம்பத்திலேயே எதிர்கொள்ள தயாராக இருக்கணும்.
2: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஒரு மன தெளிவை கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து மும்பையிலிருந்து அக்தர் அப்படின்ற ஒரு நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எப்படி இலவச சட்ட ஆலோசனை பெறுவது, அதை பற்றி தெரிவித்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சார்.
4: இலவச சட்ட ஆலோசனை இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த வட்ட சட்டப்பணிகள் குழுவிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த வட்ட சட்டப்பணிகள் குழு தான் ஒரு இலவச சட்ட உதவி மையமாகவும் நம்ம பேச சொல்லலாம் அதை.
2: ஓகே சார்.
4: அதாவது இது வந்து ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் கீழமை நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இருக்கிறது. தேசிய சட்ட பணிகள் ஆணைக்குழு அப்படிங்கிறது நேஷனல் லெவல்லையும், அதே மாதிரி தமிழக சட்ட ஆணைக்குழுங்கிறது தமிழக லெவல்லையும், இது மாவட்டந்தோறும் இருக்குது. இதில் வந்து குறிப்பாக வந்து சட்ட ஆலோசனை பெறலாம் அப்படின்னா இது எப்படின்னா, நம்ம வந்து பொருளாதார ரீதியாக ஒரு வழக்கறிஞரை வைத்து நம்ம வந்து வழக்கறிஞருக்கு ஃபீஸ் கொடுத்து பண்ண முடியாது, ஒரு கோர்ட்டுக்கு செலவு பண்ண முடியாதுன்னு பொருளாதார ரீதியாக வந்து நலிவடைந்தவர்கள் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்காமலோ நீதிமன்றத்தை அணுக முடியாமலோ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து முழுமையான 100% அவங்களே செலவு பண்ணி இந்த சட்ட உதவிகளை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து உண்மையிலே அதை பயன்படுத்துறதுக்கான தகுதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மையிலே நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கக்கூடியவங்க அதை பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு பண வசதி இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய வக்கீலானாலும் பிடிச்சிருவாங்க. அப்போ சட்ட உதவி, இலவச சட்ட உதவி மையங்கிறது நலிவடைந்தவர்களுக்கும் விவரம் தெரியாதவங்க வந்து போய் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எந் யாரை அணுகுவது என்று தெரியாதவங்க வந்து இங்கே சட்ட உதவி மையத்தை அணுகலாம். ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் இருக்குது. நமது நீதிமன்றத்தில் ராமேஸ்வரம் நீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. எந்த நேரம் வேணாலும் ஒர்க்கிங் அவர்ஸில் நம்ம அங்கே போய் நம்மளுடைய தேவையை சொன்னோம்னா அவங்க ஆலோசனை எப்பயுமே ஒரு வழக்கறிஞர் சிட்டிங் வழக்கறிஞர்னு அங்கே எப்பயுமே இருப்பாங்க.
2: ஓகே.
4: அவங்கள நீங்கள் வந்து போய் மூத்த வழக்கறிஞர் தான் இருப்பாங்க, அவங்க ஆலோசனை சொல்லி உங்களுக்கு என்னென்னு கைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது வழக்கறிஞர் வைக்கணும்னா இலவச வழக்கறிஞர் வைத்து கொடுப்பாங்க. வேறு ஏதாவது துறை ரீதியான ஆவணங்கள் சம்பந்தமாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எந்த விதமான சேவைகளாக இருந்தாலும் சட்ட உதவி மையத்தில் பெறலாம். அது வந்து எல்லா நீதிமன்ற வளாகங்களிலுமே அதற்கான அலுவலகம் இருக்குது, அங்கே நம்ம அணுகணும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். சட்ட உதவி மைய போர்ட்டலும் இருக்குது, வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நம்மளுடைய விவரங்களை பதிஞ்சு நம்ம தேவையான தகவலை அதுலேயும் பெற முடியும்.
2: ஸோ நம்மளோட நிகழ்ச்சியை நிறையா மீனவ மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்மள்ட்ட வரும்போது நிறைய பேர் வந்து அதான் சார் கேட்பாங்க, இந்த வந்து இலவச சட்ட உதவி வந்து எங்கே போய் வாங்குறது அப்படின்னு. இந்த கேள்வி மூலமாக அவங்க எல்லாருக்குமே பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அங்கே இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்கும், அங்கே நீங்கள் தேவையான உதவிகளை பெறலாம் அப்படின்றது ஐயா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா சார், இந்த லோக் அதாலத் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன சார்?
4: லோக் அதாலத்துங்கிறது ஒரு அது ஒரு லத்தின் வார்த்தை, சட்ட வார்த்தைகள் எல்லாமே பெரும்பாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். லோக் அதாலத்துங்கிறது நம்ம தமிழில் சொல்லணும்னா மக்கள் நீதிமன்றம். அதாவது ப்ராப்பர் ஒரு நார்மலான ஒரு நீதி நடைமுறைகள் இல்லாமல் ஒரு வழக்காக இல்லாமல் சமரசம் செய்து கொள்ள ஏதாவது ஒரு சமரசமான ஒரு தீர்ப்பை வந்து ஒரு முடிவை எடுத்து விரைவாக அந்த வழக்கை முடிச்சு கொடுக்கணும். ஒரு நீதிமன்றத்தில் நடத்தி பல வருடங்கள் நடத்தி அதன் பிறகு அதில் தீர்ப்பு வந்து இரண்டு தரப்புலையும் லேட்டாக வர்ற தீர்ப்பு வந்து அதாவது ஜஸ்டிஸ் டினைசிஸ் டிலேசிஸ் ஜஸ்டிஸ் டினைடு சொல்லுவாங்க. அது மாதிரி வழக்குகள் காலங்காலமாக நடந்து அது உறவுகள் பாதித்து நம்மளுடைய பொருளாதார இழப்பெல்லாம் ஏற்பட்டு பல வழக்குகள் நிலுவையிலேயே இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேசி சமரசமாக இரண்டு பார்ட்டியும் வச்சு பேசி முடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த மக்கள் நீதிமன்றம். இது வழக்கமாக வந்து முன்னாடிலாம் ரெகுலர் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் படி மாதா மாதம் மக்கள் நீதிமன்றம் நடத்தணும். அது அந்தந்த நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளில் வழக்கறிஞர்கள்ட்ட கேட்பாங்க எதை இதெல்லாம் முடிப்பதற்கு, அதாவது சமரசமாக பேசி முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற வழக்கெல்லாம் அதில் கொண்டு வருவாங்க. அப்போ நீதிபதியும் இரண்டு வழக்கறிஞர்களும் மெம்பர்ஸ் போடுவாங்க. அவங்க இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு விளக்கங்களை சொல்லி அவங்கள ஒரு கன்வின்ஸ் பண்ணி இரண்டு தரப்புமே, அதாவது ஒருத்தர் வழக்கில் ஜெயிச்சா ஒருத்தர் ஜெயிப்பார் ஒருத்தர் தோப்பார், இதில் வந்து ரெண்டு பேருமே ஜெயிக்கலாம் மக்கள் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சமரசம் ஒரு 10 லட்சம் 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு தரலைன்னு, இவர் இல்லைன்னு வழக்கு நடத்துவார். ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுங்கிற அவங்களுக்கு தெரியும். மக்கள் நீதிமன்றத்தில் வந்து பேசக்கூடும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமே வழக்குக்கு வராது.
2: அங்கேயுமே நீதிபதி இருப்பாங்களா சார்?
4: நீதிபதி தலைமையில் தான் முன்னிலையில் தான் நம்ம பேச்சுவார்த்தையும் நடக்கும். ஆனால் நீதிபதி மேலே டயாஸில் இருக்க மாட்டார்.
2: ஓகே,
4: அவர் அந்த கோர்ட் சூட்டெல்லாம் இது வழக்கு அந்த நீதிபதிக்கான ஆடை இல்லாமல் நார்மலாக தான் கீழே இருப்பாங்க. கூட இரண்டு மூத்த வழக்கறிஞர் அவர்களும் வழக்கறிஞர்களுக்கான அங்கீகாரம் இல்லாம தான் இருப்பாங்க. நீதிமன்றத்தின் கீழே உட்கார்ந்து தான் அது பேசுவாங்க. அது ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு
2: இதுதான்.
4: ஆமா, அங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் மாத்தி சொல்றோம் அப்படி வழக்குல நமக்கு பாதிச்சிருமோ, நீதிபதி கேட்டாரே இந்த விஷயத்த வழக்குல சொன்னது ஒன்னா இருக்கலாம் இதுல ஒன்னா இருக்கலாம், ஆனா அங்க வந்து பேசி வழக்குகளை நீடிக்காமல் உறவுகளை கெடுத்துக்கொள்ளாம 1 லட்சம் ரூபாய் தரணும்னா இவர் 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னா பேசி கீசி அந்த வழக்கை முடிச்சு அங்கேயே தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு அன்னைக்கே முடிஞ்சிடும். அங்கே லோக் அதாலத்தில் பேசி முடிக்கக்கூடிய அந்த தீர்ப்புக்கின் பேரில் நம்ம அப்பீல்லாம் போக முடியாது. ஒரு வழக்கு போட்டிருக்கோம்னா வழக்குக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை வந்து வழக்கு ஃபீஸ் இருக்கு இல்லையா, கோர்ட் ஃபீஸ், இதை வந்து இந்த மாதிரி லோக் அதாலத்தில் முடிக்கிற கேஸுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட விதத்தில் வந்து லாபம் பிரச்சனை மன நிம்மதியோட வழக்கு நின்றலாம் நடக்காமல் முடிச்சுட்டு இரண்டு பேரும் கைகுலுக்கிட்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பு அதை ரெகுலர் பண்ணி நடத்துகிறாங்க எல்லா நீதிமன்றத்திலையும். அதுதான் மக்கள் நீதிமன்றம் தான் அந்த லோக் அதாலத்துங்கிறது.
2: ஒரு கேஸை வந்து மக்கள் நீதிமன்றத்துக்கு மாத்துறதுக்கு நம்ம தான் முன் வரணுமா அது எப்படி சார்?
4: அதாவது ஒவ்வொரு மாதமும் மக்கள் நீதிமன்றம் வரும்பொழுது நீதிமன்றத்தில் அடுத்த மக்கள் நீதிமன்றம் வந்து தான் எத்தனாம் தேதி நடக்குது அதுக்கான கேஸுகளை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வழக்கறிஞர் சங்கத்துக்கு ஓப்பன் கோர்ட்லையும் சொல்லுவாங்க.
2: ஓகே,
4: அப்போ நமக்கு தெரியும் இல்லையா இந்த வழக்கை வந்து நம்ம எதிர்த்தரப்பு வழங்கிட்டே பேசலாம் என்னப்பா பேசி முடிச்சிடலாமா வாய்ப்பு இருக்கா எப்படி எழுதுக்கிட்டா வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா சரி இங்கே போடுவோமா நம்மளா தனியாக கூப்பிட்டு பேசுறதுங்கிறது வேற. இது வந்து ஒரு சட்ட அமைப்பு முன்னாடி பேசுறது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம வழக்கறிஞர்களை ரெஃபர் பண்ணுவாங்க, பார்ட்டிகிட்ட கேட்போம் எப்போ பேசினா ஒரு முடிவுக்கு வருவார் அவரே எதிர்பார்ட்டி பேசலாமா இங்கே போட்டு பண்ணுங்கண்ணே ஒரு முயற்சி பண்ணி பாருங்க சாருன்னு சொன்னால் அந்த மாதிரி கேஸுகளை ரெஃபர் பண்ணி நீதிபதி முன்னிலையிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடிச்சு கொடுக்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி. 10 வருஷம் வழக்கு நடத்தி அதில் வர்ற ஃபீஸை விட அந்த வழக்கை முடிச்சு ரெண்டு தரப்பும் சந்தோஷமாக வழக்கை முடிச்சுட்டு போகும்போது வழக்கறிஞர்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதனால் அது நம்ம லோக் அதாலத்துக்கு யாருனாலும் ரெஃபர் பண்ணலாம்.
2: கண்டிப்பா சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ அடுத்ததா ஒரு கேள்வி சார், ஒரு பேர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சான். ஸோ ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குது. அவங்க கணவர் வந்து இன்னொரு பெண் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து வந்தாலும் செலவுக்கு காசுலாம் கொடுக்கறது கிடையாது, அந்த பெண்ணுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணட்டும் எங்க போறது அப்படின்றது தெரியாம நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான தீர்வு என்ன சார் இதுல?
4: அதாவது அவங்க வந்து அவங்களுடைய சட்டப்படியான மனைவி இல்லையா, அவர் வேற ஒரு தொடர்பில் இருக்காங்கிறது அது தனிப்பட்ட அது வேற விஷயம். இப்போ இவங்களை வந்து ஒரு கணவனுக்கு தனது மனைவிக்குள்ள பிள்ளை பசங்க பெற்றோர் இவங்களை பராமரிக்கிறதுக்கான சட்ட கடமை இருக்கு.
2: ஓகே,
4: சட்டப்படி வந்து அவர் அவங்க மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான விஷயத்தை அவர் வந்து பண்ணித்தான் ஆகணும் பொருளாதார ரீதியாக.
2: ஓகே,
4: இப்போ அதை வந்து நம்ம பண்ணலை அப்படின்னா அதே மாதிரி பெற்றோருக்கும் இது இருக்குது. இப்போ மனைவி வந்து அதை இந்த மாதிரி அவர் நமக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த டைவர்ஸ் வழக்கோ இல்லை வேறு எது மூலம் போட வேண்டியதில்லை, ஜீவனாம்சம் கோரி நம்ம இப்போ முன்சிபல் நமக்கு ஜேஎம் கோர்ட்லேயே போடலாம், இப்போ ராமேஸ்வரம் நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம்.
2: ஓகே,
4: அவங்களுடைய எல்லை எங்கே இருக்காங்களோ அங்கே உள்ள நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் கூறி வழக்கு போடணும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கான ப்ரூஃபு இதெல்லாம் போட்டு நம்மளுடைய நார்மலான செலவுகள் என்ன, புள்ள படிக்கிறதுக்கு என்ன செலவு, நம்மளுடைய சூழ்நிலை என்ன, அவருடைய வருமானம் என்ன, அதாவது நமக்கு தேவை இப்போ வந்து ஒரு 10,000 தேவையாக இருக்கலாம் ஆனால் அவர் கணவர் ஒரு 10 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறாருன்னு
2: வைங்க,
4: அப்போ அந்த ஒரு அவர் பொருளாதார ரீதியாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரோ அதே அளவுக்கு உங்களை வச்சு பாதுகாக்கணுங்கிற சட்ட விதி இருக்கு. இவங்களுக்கு 10,000 நான் 3 வேளை சாப்பாடு போட்டால் போதும்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்க முடியாது. அவருடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ, அவங்க கூட இருந்தாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு சொபிஸ்டிகேட்டடாக இருப்பாங்களோ அதே மாதிரியான இது. அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு வழக்கறிஞரை அணுகி முடியாது, அவங்களால வழக்கறிஞரை தனியாக அணுக முடியாது. சட்ட உதவி மையத்துக்கு போகலாம், சட்ட உதவி மையத்துக்கு போய் சொன்னாங்கன்னா அங்கே அழகாக வழிகாட்டுவாங்க. நீதிமன்றத்திலிருந்தே இலவசமாக ஒரு வழக்கறிஞரை வைத்து ஜீவனாம்சம் வழக்கு தாக்கல் செஞ்சு கணவரை அப்பியர் பண்ண சொல்லி அவருடைய சோர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி மாதம் இவ்வளவு தொகை இல்லை மொத்தமாக இவ்வளவு தொகை கொடுக்கணும்னு தீர்ப்பு வாங்கி நம்ம அந்த பணத்தை வந்து இவங்களுக்கு பெற்றுத்தர முடியும் தொடர்ச்சியாக. அது கடமை, சட்டப்படியாக கடமை. அதில் வந்து எர்சா அவர் எஸ்கேப் ஆகலாம் முடியாது.
2: ஓகே சார்.
4: வழக்குக்காக கொஞ்ச நாள் முன்ன பின்ன ஆகுமே தவிர, இந்த அம்மா வந்து கண்டிப்பாக அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் தயவுசெய்தம்மா இலவச சட்ட உதவி மையம் உங்கள் பகுதியில் உள்ள நீதிமன்றத்துக்கு போங்க, இலவச சட்ட உதவி மையத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், அங்கேயே வைத்து உங்களுக்கு அனைவர் மீது ஜீவனாம்சம் கூறி வழக்கு தாக்கல் செய்திருக்கு. அனைத்து உதவியுமே இலவச சட்ட உதவி மையத்தில் கண்டிப்பாக செய்வாங்க, தைரியமாக.
2: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன பதில் உங்களுக்கு ரொம்ப மன ஆறுதலை கொடுக்குறதா இருந்திருக்கும். மக்களை இன்னும் நிறைய விஷயங்கள் ஐயா கூட தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டுட்டு இருக்கிறீங்க நேசக்காரங்கள் நிகழ்ச்சி, பேசிகிட்டு இருக்கிறது நான் லெனின்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியா 11:43 ஆயிடுச்சு. நேசக்காரங்கள் நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் லெனின். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நிகழ்ச்சியில யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், உங்கள்ட்ட அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போனேன் சார். பொதுவா வந்து நம்ம எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது ஒரு பயம் இருக்கும் நிறைய பேருக்கு, ஐயோ நம்ம எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போறது அப்படின்னு. ஸோ ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அங்க எந்த மாதிரினாலும் நடக்கலாம். நம்ம தமிழகளவுலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, நிறைய விஷயங்கள் கேள்விப்படும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போற ஒரு ஒரு சராசரி மனிதனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சட்டம் என்ன சார்?
4: அதாவது காவல் நிலையம் என்பது நம்ம மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான். அதாவது சட்டம் இயற்றுவது நாடாளுமன்றம், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது, செயல்படுத்துவது அதிகாரிகள். அந்த இதில் தான் காவல்துறை வருவாங்க. அதை வந்து சரிபார்ப்பது, அதுக்கு தவறு தண்டனை கொடுக்கறது நீதித்துறை. இந்த மூணும் சேர்ந்தது. அதில் நம்ம மக்களுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறது சட்டத்தோட அப்படின்னா காவல்துறை தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு சில சம்பவங்கள் வந்து நடக்கிறதில்ல, கேள்விப்படுறதுலனால வந்து மக்கள் வந்து காவல்துறை மீது, காவல் நிலையத்துக்கு போகிறதுல வந்து ஒரு அச்ச உணர்வு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அது தேவையில்லை. காவல் எல்லா காவல்துறையினருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் அது நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய உரிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம காவல் நிலையம்னா நம்ம இப்போ ஒரு சம்மன் இல்லாமல் எங்கேயும் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இப்போ வந்து ஒரு சந்தேகம் இருக்குன்னா ரிட்டனாக கொடுங்க சார், ஒரு வழக்கில் வந்து விசாரிக்கணும்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்கலாம். அவங்களுடைய பதில் முறையாக இல்லைனா எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் வர்றேன், கூப்பிட்டா வரணும் பண்ண. அந்த மாதிரி நம்ம அது வந்து நம்மளுடைய உரிமை.
3: ஓகே சார்.
4: அவங்க கூப்பிட்டாங்க, ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க, நம்ம போகணும் அப்படி இல்லை.
3: ஓகே சார்.
4: சரியான காவல் அதிகாரி வந்து அதை கரெக்டாக பின்பற்றுவாங்க. நமக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து யாராவது ஒரு நமக்கு வேண்டியவங்களுடையோ சட்ட ஆலோசனையோ தெரிஞ்சுக்கணும். காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க விசாரணைக்கோ இல்லை ஒரு புகார் கொடுக்கவோ போகிறோம் அப்படின்னா, நம்மலாம் முன்னாடி சொல்லுவாங்க, நான்லாம் வந்து கோர்ட்டு வாசலில் மிச்சது இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் மிச்சது இல்லை, அதெல்லாம் வந்து இப்போல்லாம் அப்படி இல்லை.
3: அது பெருமையே கிடையாது
4: நம்மளுக்காக. இல்லை, நம்ம வந்து நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்துக்கோ போகிறோம்னா நம்ம மேலே ஒரு தவறு, நம்ம அதனால போகிறோம்னு இல்லை. நம்ம நம்மளுக்கு ஒரு புகார் அளிக்க நம்ம ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்டோம், அதை போய் முறையிடுறதுக்கும் தான் காவல் நிலையத்துக்கு போகிறோம். அங்கே உள்ள அதிகாரிகள் நமக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரிகள். நம்ம போய் அவங்கள்ட்ட பொறுமையாக விஷயங்களை சொல்லணும். காவல் நிலையத்தினுடைய அப்ரோச் எப்படி இருக்குது, அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம அதில் ஏதாவது நமக்கு ஒரு அச்ச உணர்வோ பயமோ சந்தேகமோ இருந்துச்சு, சரியாக நமக்கு சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர் உதவியோ, நமக்கு நம்பகமான ஒரு வழக்கறிஞர்கிட்ட விசாரத்தை கேட்கலாம். அங்கே இப்போ காவல் நிலையங்கள்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ போனீங்கனாலே நல்லா ஃபிஷ் டேங்க், நம்ம ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்துலலாம் ஒரு ஒரு அது என்ன ஒரு இதை அந்த இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த உள்ளே போனால் நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்து நல்ல ஒரு ஃபீலிங் வரணும், ஒரு ரஃப் அண்ட் டஃபாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு
3: என்வரான்மெண்ட்,
4: ப்ளஸ் அண்ட் ஆம்பியன்ஸ், இந்த என்வரான்மெண்ட் உருவாக்குற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே கேட்குறாங்க, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த அச்ச உணர்வு போனோம்னா நமக்கு தைரியம் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது, நம்ம அங்கே என்ன கேட்கணும் கேட்கக்கூடாது. ஒரு சில பேர் ஒன்றுமே தெரியாமல் பயப்படுறாங்க, ஒரு சில பேர் எல்லாம் தெரிஞ்சிட்டோம்னு போய் அதிகாரிகிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. ரெண்டுமே இருக்கக்கூடாது. வாக்குவாதம் பண்ணி அவங்கள போட்டு கேள்விகள் கேட்கறது இல்லாதது,
3: அவங்களோட ஈகோ கூட விளையாடுறது.
4: ஈகோ வரைக்கும் எனக்கெல்லாம் தெரியும் சார், நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு பேசுறது. ஒரு சில பேர் ஒன்றுமே தெரியாமல் இந்த தெரிஞ்சவங்ககிட்ட வந்து இழந்துட்டு வந்துடுறாங்க. அதனால் எதாக இருந்தாலும் நம்ம வந்து காவல் நிலையத்துக்கு போகிறோமா, நமக்கு வந்து இங்கே நம்மளை ரிசீவ் பண்ணி நம்மளை பொறுமையாக கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. புகார் அளித்தா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணணும், நமக்கு வந்து சிஎஸ்ஆர் ரசீது கொடுக்கணும் நம்ம புகார் கொடுத்ததுக்கு, இல்லைனா புகாரே கொடுக்கலன்னு சொல்லிடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டால் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து அந்த இடத்த நடவடிக்கையில் ஃபாலோ பண்ணணும். நம்மளை விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னா சம்மன் அனுப்பணும். மகளிராக இருந்தாங்கன்னா 6 மணிக்கு மேலே கூப்பிடக்கூடாது. காலை 6 மணிக்கு முன்பாகவும் மாலை 6 மணிக்கு மேலேயோ கூப்பிடக்கூடாது. குழந்தைகள் இப்போ வயதானவர்களை விசாரிக்கணும்னா காவல் நிலையத்துக்கு அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதிகாரி வந்து நேராக வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட ஏதாவது விசாரணை செய்யணும்னா செய்யணும். பெண்களாக இருந்தால் பெண்கள் பெண் காவலர்கள் கூட இருக்கணுங்கள நார்மலான ஒரு விஷயங்கள் தான். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே உள்ள சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம லேடியை கூப்பிட்றாங்க, 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி வாங்க ஸ்டேஷனுக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லலாம், சார் 6 மணிக்கு மேலே எப்படி நீங்கள் கூப்பிட்றீங்க. இந்த விஷயங்களை தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாமே நார்மலானது தான், பயப்பட வேண்டியதில்லை. ஏதாவதுனா உங்களுக்கு வேண்டிய வழக்கறிஞர்கள்ட்டையோ இல்லை விவரம் தெரிஞ்சு கொண்டு கேட்டுட்டு நீங்கள் காவல் நிலையத்தை அணுகிறது கூட நல்ல விஷயம் தான்.
3: சரிங்க சார். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது சார், என்னன்னா வந்து நான் தப்பே செய்யலை, பட் வந்து ஒரு காவல் அதிகாரி நீ அடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் அந்த நேரத்தில் என்னோட எனக்கும் சில நேரங்களில் உணர்வுகள் வர சேரும். ஸோ அப்போ நான் என்னோட உணர்வை காட்டணுமா இல்லை நான் சட்டரீதி அணுகணும்னா அதை எப்படி சட்டரீதி அணுகிறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் என்ன?
4: இதை வந்து மனித உரிமை மீறல் மனித உரிமை ஆணையம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது என்னென்னா ஒரு மனிதனுக்கு அவருடைய இதை மீறி செயல்பட அதிகாரிகள் வந்து நம்ம ஒரு சிட்டிசனை வந்து மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா மனித உரிமை மீறல். ஒரு அதிகாரி அடிக்கிறாரு அப்படின்னா அது என்ன சூழ்நிலை? நம்ம ஒன்றுமே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணலை சும்மா நீங்கள் அடித்தா அது மிகப்பெரிய தவறு. நம்ம அவருக்கு வந்து மனித உரிமை ஆணையத்தில் அவங்களுடைய மேலதிகாரிகிட்டல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடித்தா இப்போ பப்ளிக் பிளேஸில் அடித்தா அது அதிகாரியாக இருக்கணும் ஒரு சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பொது இடத்துல ஒருத்தரை தாக்குனார்னா அவர் வந்து நம்மளுடைய தண்டனை சட்டம் படி ஒரு குற்றம் புரிஞ்சிட்டார், நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்னார் இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி கிட்டதுக்கு அடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் ஒரு குற்றம் புரிஞ்சிருக்கிறார். அதிகாரிங்கிறனால அடிக்கணுங்கிற ரைட்ஸ்லாம் கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இதில் அடிக்கிறாங்கன்னா நம்ம அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலையா நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம மேலதிகாரியில் பார்க்கலாம், நீதிமன்றத்தை அணுகணும். ஏன்னா பொதுவாக அதிகாரிகள் மீது நம்ம கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள்லாம் வரும், ஒரு அதிகாரியாக இருக்கனால இன்ஃப்ளூயன்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனாலுமே அதுக்கு நம்ம தளராமல் முயற்சி எத்த ரீதியான முயற்சி மேலே வரைக்கும் எடுக்கணும். அப்படியும் இல்லையா மனித உரிமைகள் ஆணையம்லாம் இருக்குது, அதிலெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அதிகாரிகளுடைய தவறான நடத்தைகளால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து மகளிர்னா மகளிர் உரிமை ஆணையம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அந்த அதிகாரிகள் உடனே பணியை இடைநீக்கம் செஞ்சு விசாரணைக்கு கூப்பிட்டு அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம அதை தெரிந்து கொண்டு அதை செய்யணும். அதே சமயம் நம்ம தவறு இல்லாத பட்சத்தில் தான் இதெல்லாம் செய்யணும். நம்ம ஒரு அதிகாரியை வந்து ஒரு பொது இடத்துல அந்த குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க, மல்லு கட்டுறோம், அவரை நம்ம தவறாக பண்றோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நடந்துடும். இருந்தாலும் அவர் காவல் அதிகாரிகள் பொறுமையாக நடப்பாங்க, நம்மளும் அவருடைய பொறுமையை சோதிக்காத அளவுக்கு நடந்துக்கிட்டு
3: கண்டிப்பா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பப்ளிக்ல எந்த ஒரு அசம்பாவம் நடக்கக்கூடாது அப்படின்றது
4: பண்றாங்க. நம்ம வந்து அவங்களையும் தவறாக வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அதே சமயம் எந்த அதிகாரிக்கும் ஒரு பொதுமக்களை

0: பண்ணிட்டோம்னா அவங்க செய்ய மாட்டாங்க.
1: சரிங்க சார், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். இப்போ நம்ம பகுதியில் நீங்கள் பல ஆண்டுகளாக வளர்க்குறீங்கன்னா இருக்கீங்க, நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன்பிடி தொழில் செய்கிற மீனவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க நிறையா பேர் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வர்றாங்க, எந்த மாதிரி சட்டங்களாக அவங்க தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்?
0: அதாவது மீனவர்கள் நம்ம பகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க, அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதி மீனவர்கள் வந்து அவங்களுடைய தொழில் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதியுமே நம்ம பகுதி தான். மீனவர்கள் இல்லாமல் எந்த தொழில் செய்தாலுமே எல்லா தொழிலுக்குமே அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் விதிகள் நடைமுறைகளை வந்து அது மட்டுமாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்குமே வழக்கறிஞர் அணுகணும்னு இல்லை. நம்ம ஒரு தொழில் பண்ணுறோமா, அது சார்ந்த மத்திய அரசு விதிகள் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இது என்ன, இதுகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி நமக்கு தெரியலையா, அது தெரிஞ்சவங்ககிட்டயே வழக்கறிஞர்கிட்ட கேட்டு வச்சுக்கணும். இப்போ மீனவர்கள் இருக்காங்க, அவங்க முன்னே ஏதோ போட்டுக்கு டீசலை போட்டோம், அப்படியே வலையை எடுத்தோம், அப்படியே கடலுக்கு போனோம்னு போகக்கூடாது. இப்போல்லாம் எப்படின்னா நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகிறோம்னா அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், பெர்மிட் இருக்கணும், கடலில் இப்போ மீன் பிடிக்க அனுமதி இருக்கான்னு தெரியணும், எந்த பகுதியில் நம்ம வந்து மீன் பிடிக்கணும், எங்கே பிடிக்கக்கூடாது, என்ன வகை மீன்களை பிடிக்கணும், எதை பிடிக்கக்கூடாது,
1: தடை செய்யப்பட்ட மீன்கள்,
0: என்ன வலைகளை பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக வந்து நம்ம தேச சர்வதேச எல்லை, முன்னாடிலாம் கடலில் என்ன எல்லை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இருக்குது. அதை தாண்டி போகும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்களும் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மீனவர்கள் தங்கள் தொழில் சார்ந்த அனுமதிகள் விதிகள் கடல் எல்லை அதற்கான கருவிகள் பாதுகாப்பு உபகரணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னென்ன இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அரசாங்கம் நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்லுதே தவிர நம்மளை வந்து டைட் பண்ணி நம்மளை ஒரு இருக்கமாக அதுக்காக கிடையாது. ஒரு விஷயம் எல்லை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த எல்லையை தெரிஞ்சுக்கணும், ஜிபிஎஸ் கருவி வச்சுக்கிறணும், போகக்கூடாது. போனால் அதற்கப்புறம் என்ன பெரிய போராட்டம் நடத்துகிறோம்னு நமக்கு தெரியும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சட்ட விதிகள் இதே தான். தொழில் சம்மந்தப்பட்டால் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, என்ன செய்யலாம், பாதிக்கப்பட்டால் என்னென்ன உதவிகள் நமக்கு கிடைக்குங்கிற அந்த விழிப்புணர்வும் வேணும். ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு இருக்கு, அப்போ அதுலேருந்து கிடைக்க விபத்து ஏற்பட்டால் அது விபத்து காப்பீடு இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு உதவி இருக்கு, தடை காலத்தில் கொடுக்கக்கூடிய நிவாரண விதி இருக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய விதி இதெல்லாம் கிடைக்கணும்னாலும் நமக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அதனால இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், இந்த விவரங்கள் வந்து இதன் அடிப்படையில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப.
1: எப்பவுமே தொழில் மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை அவங்கவுங்க என்ன தொழில் பண்றாங்க,
0: திறமையா வந்து நம்ம மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை, அது என்னெல்லாம் செய்யணுங்கிறது இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்புக்கு நம்ம உள்ளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு வந்து மீனவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார் அப்புறம் நம்ம பகுதியில் வந்து இந்த நிலம் வீடு சொத்து சம்மந்தமாக நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி புதுசாக நிலம் வாங்குறவங்க, வீடு வச்சிருக்கிறவங்க, சொத்து சம்மந்தமாக இருக்கிறவங்க எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் சார் நீங்கள் பார்த்தது?
0: ஆமாம், நம்ம பார்த்ததுல தான், அதாவது சொத்து பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அலட்சியம் அதிதி, அதாவது அளவுக்கு அதிகமாக நம்புறது,
1: ஆ சார்,
0: தவறான தகவல்களை வந்து நம்ம உண்மைன்னு நம்பிக்கிறது. ஒரு ஒரு இடம் வாங்குறோம்னா இடத்த போய் பார்க்கணும், அளவுகளை பார்க்கணும், டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்கணும், டாக்குமெண்ட்டில் உள்ள அளவும் இடத்துல உள்ள அளவும் இருக்கா, அங்கே ஒருத்தர் ஓனராக இருக்கலாம், அவர் வந்து நான் தான்னு சொல்லலாம், ஆனால் அவருக்கு முந்தைய மூலப்பத்திரம் என்ன, அவருக்கு எப்படி வந்துச்சு,
1: ஓகே,
0: அந்த பத்திரம் மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர், அது இல்லை பத்திரங்கள் இல்லைன்னா அதுக்கு நடைமுறை ப்ரொசீஜர் இருக்குது, காணாமல் போச்சுன்னு சொல்லி அதுக்கு நகல் எடுத்து பார்த்து அதை வச்சு தான் நம்ம பத்திரம் போடணும்.
1: ஓகே,
0: இவர் தானே இருக்காரு பக்கத்தில் கேட்டால் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த மேலோட்டமான முறையில் சொத்து வாங்குறது, அதுபோல் உரிய ஆவணங்களை ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்போம், ஆனால் அதுக்கான எந்த ஒரு ரிட்டர்னாக இருந்ததும் வச்சிருக்க மாட்டோம்.
1: ஓகே,
0: நம்ம பணம் கொடுக்க லேட் ஆகும், அந்த நேரத்தில் வந்து சொத்துடைய மதிப்பு கூடணுன்னே அட்வான்ஸ் வாங்கினவங்க இவ்வளோ வரணும் அவ்வளோ தரணும் அப்போ நான் தான் கிரயம் பண்ணுவோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அப்போ நான் இவ்வளோ முன்கூடியே பேசிட்டேன்லன்னா அதுக்கு ஆதாரம் இருக்காது. இப்போ எதையுமே எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி வச்சுக்கிறணும். இடத்த சொத்துன்னா நீங்கள் பொதுவாக வந்து நமக்கு விவரம் தெரியலையா, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்க போகிறோம், 20 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்க போகிறோம், ஒரு நல்ல வழக்கறிஞர்கிட்ட ஒரு 5000 கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிடணும், நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறேன்னா அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த செலவை வந்து பெருசாக பார்க்காம நமக்கு தெரியும், இவ்வளோதானே இந்த சொல்கிறாரு அண்ணன் சொல்கிறாரு மச்சான் சொல்கிறாரு இவரை இவ்வளோ நாள் அந்த என்ன தெரியும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வழக்கறிஞர் அணுகி அந்த லீகல் ஒப்பீனியன் கேட்டால் அவர் அதோடைய ஜாதகத்தையே எடுத்து பார்த்துருவார், ஈசியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து இது இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இது இது வேணும்னு சொல்லும் பொழுது அது தெளிவான ஒரு பத்திரப்பதிவு நம்ம செய்யலாம். செஞ்சதுக்கு பிறகு அதாவது வருமுன் காப்போம், சொத்து பிரச்சனையே அதில் தான் வருது.
1: 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 5000 ரூபாய்
0: அதோடைய வெரிஃபிகேஷனுக்கு நம்ம செலவு பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருப்போம், 4 பிள்ளையே வந்திருக்கோம், அவர் பார்த்தா 6 பிள்ளையே இருக்கும் அவருக்கு வாரிசில், 2 பேரை வாரிஸ் சர்டிஃபிகேட்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் உரிமை 10 வருஷம் கழிச்சு வருவான், நம்ம அதில் வீடு கட்டி எல்லாம் பண்ணியிருப்போம், அப்போ பெரிய பெரிய வழக்குகள் இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம இதெல்லாமே வெரிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சட்ட ஆலோசனை அந்த நேரத்தில் வந்து பெற்றுக்கொள்ளணும். சொத்து தொடர்பான எந்த முடிவு எடுத்தாலும், சொத்துன்னு இல்லை பெரிய முடிவுகள் லைஃப்பில் எடுக்கும் பொழுது

0: பெரிய தொகை கடன் கொடுக்கும்போதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறோம் இல்லை ஒரு பெரிய தொழில் தொடங்க போகிறோம் இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து ஒரு அது சம்மந்தப்பட்ட சட்ட ஆலோசனையை ஃபஸ்ட்டே பெற்றுட்டோம்னா வருமுன் காப்போம் போல் பெரிய பிரச்சனைகள் பின்னாடி வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம்.
1: ஓகே சார், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். இன்னொரு டவுட், இப்போ நிறையா பேருக்கு இங்கே வந்து பிரச்சனைகள் வரும், வக்கீல்லாம் எங்கே இருப்பாங்க எப்போ போய் பார்க்குறது அப்படின்றதுலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது, யாரையாவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க மூலமாக தான் பார்ப்பாங்க. இப்போ நேரடியாக அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ வருது, வக்கீலை பார்க்கணும்னா நேரடியாக அவங்க எங்கே வந்தால் எல்லாருமே பார்க்கலாம், இல்லை அந்த சட்ட உதவி மையத்துக்கு வந்தால் காசு அமௌண்ட் இல்லாதவங்க அங்கே வந்து அது மூலமாக அவங்க பொருளாதார வசதியை பார்த்து அவங்க கொடுப்பாங்க. பட் வந்து சில விஷயங்கள் கண்டிப்பாக காசு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் எங்கே போய் பார்க்கலாம் நம்ம வழக்கறிஞர்களை?
0: அதாவது வழக்கறிஞர்கள் பொதுவாக வந்து ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க எப்பயுமே ரெகுலராக வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க.
1: ஓகே,
0: நம்ம பகுதியில் உள்ள நீதிமன்றத்துக்கு சென்றீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு 10 மணிக்கு மேலே, 10 மணிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. மதியத்துக்கு மேலே தொடர்பான வேலைகள் இருந்தால், வழக்குகள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வழக்கறிஞர்களை பார்க்க முடியும். அதனால் ஒரு 10 மணிக்கு நம்ம நீதிமன்றத்துக்கு சென்று பார்க்கலாம். அதில் நம்ம யாராவது நமக்கு நம்பகமான வழக்கறிஞர்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் மூலமாக நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக போகிறது என்ன நல்லது. இப்போ வந்து முன்னாடி வந்து வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து நிறையா விழிப்புணர்வு நிறையா எல்லா குடும்பத்திலையுமே இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கறிஞர் வந்துருவாங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கறிஞர்களை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா வழக்கறிஞர்களையுமே அந்தந்த பகுதியில் அலுவலகங்கள் இருக்குது, அலுவலகங்கள் முறையாக வைத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த அலுவலகங்களுக்கில் அந்த ஒரு மாலை நேரத்தில், ஏன்னா பகல்லாம் கோர்ட்டிருக்கும், மாலை நேரத்தில் நம்ம போனோம்னா அந்த வழக்கறிஞர்களை பார்க்கலாம். ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருந்தாங்கன்னா அதில் நம்ம பேசலாம். யாரையுமே ஒரு வந்து நம்ம அணுகி நம்ம பிரச்சனைகளை சொல்லி அவளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழக்கறிஞர்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை எதுவுமே தெரியல எனக்கு வந்து வழக்கறிஞர்களை போய் கோர்ட்டுக்கு போனால் பார்க்க முடியல, ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல, எதுவும் தெரியலனா நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து அந்த சட்ட உதவி மையத்துக்கே போகலாம். சட்ட உதவி மையம்னு போனால் அந்த இலவச வழக்கறிஞர் வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் இல்லை. அங்கே வந்து ஒரு கைடன்ஸ் தான், சார் எனக்கு வந்து இந்த சம்மந்தமாக ஒரு அட்வொகேட் பார்க்கணும், ஒரு சிவில் கேஸ் நடத்துகிற அட்வொகேட்டு. ஒரு சில அளவு வழக்கறிஞர்கள் வந்து கிரிமினல் மட்டும்தான் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் சிவில் மட்டும் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் மட்டும் பார்ப்பாங்க. அப்போ நம்ம அங்கே போகும்போது அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் இல்லையா, சார் இந்த மாதிரி இந்த இன்னாரெலாம் இருக்காங்க, உங்கள் ஏரியாவில் இருந்தவர் இருக்காரு, இந்த கேஸ் தான் பார்ப்பாங்கன்னு அவங்கள நம்ம கைட் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள பற்றி விசாரிச்சுக்கிட்டு நம்ம அவங்கள போய் பார்த்துக்கலாம்.
1: கண்டிப்பாக சார். சார் இப்போ உங்களை அணுகணும், இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஸோ ஐயா நல்லா பேசுகிறாங்களே, ஐயா என்னோட கேஸ் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு உங்களை அணுகணும்னா எங்கே வந்து சார் அணுகிறது?
0: ஏன்னா ராமேஸ்வரம் நீதிமன்றத்தில் முழு நேரமாக பணியில் இருக்கிறேன், காலையில் பகலில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். நான் ராமதீர்த்தத்தில் நகர் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் ராமதீர்த்தம் ஐயங்கார் பேக்கரி மாடியில் தான் என்னுடைய அலுவலகம்
1: இருக்குது.
0: அங்கே மாலை நேரத்தில் வரலாம், தொலைபேசியனுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நாங்கள் வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் பண்ணக்கூடாது, விளம்பர போர்டே வந்து மற்ற ஒரு ஒரு பிஸ்னஸ் இது மாதிரி விளம்பரம் வைக்கக்கூடாது. எங்கேயுமே வந்து நீங்கள் வாங்க நான் இதான் இது பண்ணி கொடுப்போம் அது பண்ணி கொடுப்போம்லாம் விளம்பரம் பண்ணக்கூடாது. இது வந்து எங்களுடைய கான்டாக்ட் ரூல்ஸ், அட்வொகேட்ஸ் ரூல்ஸு. அதனால் இது வந்து ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் இல்லை, அதனால் இதை விளம்பரப்படுத்தக்கூடாது. அதே சமயம் அந்த மாதிரி அணுகுபவர்கள் நீதிமன்றத்தில் அணுகலாம், எங்களை அலுவலகத்தில் பார்க்கலாம். என்னை பார்க்கணும்னா ராமதீர்த்தம் ஐயங்கார் பேக்கரி மாடியில் என்னுடைய சட்ட அலுவலகம் இருக்குது.
1: ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் சில பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, கண்டிப்பாக உங்களோடது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்கள் மறுபடியும் நம்மள்கிட்ட கேட்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன பதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: நான் உங்கள்கிட்ட தொலைபேசியை கூட கொடுத்துட்டு போகிறேன், அந்த மாதிரி யாரும் என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சி கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம்.
1: ஓகேங்க சார், கண்டிப்பாக தான் சார். அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ பொதுவாக வந்து கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போயிட்டாலே அது வந்து ரொம்ப காலதாமதம் ஆகுது அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து எல்லாட்டையுமே இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க, ஏன் காலதாமதம் ஆகுது? பொதுவாக என்ன சொல்லணும், எப்போ பார்த்தாலும் வாய்தா வாய்தான் சொல்லுவாங்கப்பா என்னப்பா அப்படின்னு, அது என்ன சார்?
0: அதாவது இது வந்து நிதர்சனமான உண்மை. நம்ம வந்து அதாவது நீதிமன்றத்துக்கு சென்றால் எந்த வழக்குனாலும் கொஞ்சம் டிலே ஆகுறதுங்கிறது இப்போ கால சூழ்நிலையில் வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இப்பப்போ நீதிமன்றங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து நீதிமன்றங்கள்லாம் அதிகமாக வரணும். ஆனால் இப்போ வந்து இந்த இழுக்க டைம் ஆகிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்புமே வந்து விரைவாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வழக்கு நடத்துனாங்கன்னா அந்த வழக்கு வந்து மிக விரைவாக முடிஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஏதாவது தரப்பு வந்து இழுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் அதிகமான இது சட்டத்தில். ஏன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது ரொம்ப சட்டத்திலுடைய அடிப்படை விதி, அவருக்கான வாய்ப்பை கொடுக்கணும்னா. அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த கேஸை இழுக்கணும்னு நினச்சி கொண்டு போகும்போது அதுக்கு தேவையில்லாத டிலே வருது. அப்புறம் வந்து நிர்வாக ரீதியான காரணங்கள். ஆனால் பெரும்பாலும் வந்து இப்போல்லாம் ஸ்பீடி ட்ரையல், அது சில பேர் வந்து நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் போய் விரைவாக முடிக்கணும்னு வழக்கு போட்டு அங்கேருந்து உத்தரவு வாங்கிட்டு வர இதெல்லாம் இருக்குது. அதனால் இருதரப்பும் ஒத்துழைச்சால் விரைவாக நடக்கும், ஒரு தரப்பு இழுக்கணும்னு நினச்சா கொஞ்சம் இழுக்கும். அதை வந்து நீதிமன்றங்கள், கால சூழ்நிலைகள், இதெல்லாம் பொறுத்து அது இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் நான் மாறணுங்கிறது எங்களுடைய விருப்பம். ஸ்பீடாக வந்து வழக்குகள் நடக்கணும், உடனே தீர்வு கிடைக்கணும், லேட்டாக கிடைக்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலாம் இருக்குது. விரைவாக கிடைப்பதற்கு ஒரு வழக்கறிஞர்களாக நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருடைய ஒத்துழைப்பும் நீதிமன்றத்தினுடைய கட்டமைப்பும் எல்லாமே அதில் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் விரைவாக முடிய வாய்ப்பு இருக்குது.
1: கண்டிப்பாக சார், நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கடலோசை நேயர்கள் வந்து நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இது ஒரு முக்கியமான சட்ட விழிப்புணர்வு செய்தின்னு ஒன்று இருக்குதுப்பா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சார் சொல்லுவீங்க அவங்க எல்லாருக்கும்?
0: அது குறிப்பிட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு நம்ம வந்து மொத்த மொத்தமான நேயர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள், சூழ்நிலைகள், தொழில்கள் இருக்கும். ஆனால் பொதுவாக நான் இந்த ஒரு 15 வருடங்களுக்கு மேலே சட்டத்துறையில் இருக்கிறதுல வந்து ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய பெரும்பாலான சட்ட பிரச்சனை, சட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து அவளுக்கு சட்ட விழிப்புணர்வு போதுமான அளவு இல்லாததும் தவறான புரிதல் சட்டத்தை பற்றி இருக்கிறதும் தான் வந்து அவளுடைய சட்ட பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு வர்றதுக்கான காரணம். இப்போ பல்வேறு வழக்குகள் என்கிட்ட நான் நடத்தக்கூடிய வழக்குகள்லையுமே பல்வேறு வழக்குகளுடைய அந்த அந்தத்தை ஆதி அந்தத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சட்ட ரீதியான அதுக்கு சொல்யூஷன் என்னென்னு தெரியாமல் அதை தவறாக கையாண்டு அது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சு பல நேரமும் உழைப்பு உறவு எல்லாமே கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது சொத்து வாங்குறதா இருக்கட்டும், பாகப்பிரிவாக இருக்கட்டும், பெண்களுக்கான உரிமையாக இருக்கட்டும், படிப்பு சம்மந்தமாக எதையுமே ஆரம்பத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் பின்னாடி பார்த்துக்கலாம், நம்ம வேண்டியவர் தானே, நண்பர் தானே, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து சட்டப்படியான செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் சட்ட விழிப்புணர்வு இல்லாதது தான் வந்து பல பிரச்சனைகளுக்கு காரணம். அதனால் தயவுசெய்து நேயர்கள் அனைவருமே உங்கள் லைஃப்பில் எல்லாத்துக்குமே வழக்கறிஞர் அனுபவம் அப்படின்றதில்ல, நம்ம லைஃப்பில் வந்து சட்டம்ங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதான் இன்றைக்கி நம்ம வண்டியில் ரோட்டில் போகிறதுலேருந்து, நம்ம தொழில் செய்கிறதுலேருந்து, கடைக்கு போய் ஜாமான் வாங்குறது வந்து எல்லாத்துலேயுமே சட்டம் இருக்குது. நம்ம சம்மந்தப்பட்ட சட்டம் பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கி வந்து நெட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லா ஏஐலாம் வந்துருச்சு. இருந்தாலும் அவற்றை முழுமையாக நம்பக்கூடாது. அதே சமயம் அவர்கள் மூலமாகவாவது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிராஸ் செக் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பெரிய முடிவுகள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்ன ஆலோசனை, முன்னாடி ஒரு சட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த முடிவுகளை எடுத்தீங்கன்னா அதனால் பின்னாடியில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து, பெரும்பாலான நீதிமன்ற வழக்குகள்லேருந்து எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் சட்டத்தை சாதாரணமாக நினைக்க வேணாம், அது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம், அதை மீறாதவரை. அதே சமயம் அந்த சட்டத்தை வந்து மற்றவங்களுக்கு எதிராக அவாளாக பயன்படுத்தாமல் நம்மளை பாதுகாப்பும் கேடயமாக பயன்படுத்துறதுக்கு அதை பற்றின விழிப்புணர்வை நம்ம வளர்த்துக்கணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் கூட.
1: அதுக்காக தான் சார் இந்த நிகழ்ச்சியுமே நம்ம வந்து வட்ட சட்ட பணிகளுக்குள்ள சார்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி கிட்ட எல்லாருக்குமே இனிமேல் வந்து சட்டம் பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். இனிமேல் அவங்க ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க மைண்டுக்குள்ளே இது வரும். ஸோ இதை பற்றின சட்டம் விழிப்புணர்வு நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது. ஸோ அதுக்கான எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. கடலோசை எஃப்எம் சார்பாக அதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சார்.
0: நன்றி, நன்றி அனைவருக்குமே. நன்றி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் நன்றிகள்.
1: ஓகே சார்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு, மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டப்பட்டத்துல உள்ளூர் போட்டுல கடலுக்கு போயிருந்தேன். மூணு பேர் தான் கடலுக்கு போவோம். மூணு பேர் கடலுக்கு போனாக்கி அங்கிருந்து ஒரு போட்ல ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டே அந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 கழித்து நண்டு வலை விடுறதுக்காண்டி ஒரு வல்லம் ஓடிடுச்சு. வல்லம் ஓடிட்டு எங்கே லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். ரெண்டு பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, ரெண்டு மூணு பேர் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினார். அதோட என்ன பண்ணியிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவர் அவங்கள வாங்கிட்டு போகணும், காலையில் 5 தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அப்புறம் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிறவர் ஓனர் கோட்டப்பட்டினத்தில், அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார். கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி திரும்பி இழுத்துட்டு வந்தார். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 5795.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. பூக்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பூ இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியே முழுமையாகாதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு எந்த நிகழ்வுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிற எல்லா இடத்துலயும் இந்த பூக்கள் தான் முக்கியமான ஆளா இருப்பாங்க. இதுல ஒரு சில பூக்கள் நல்ல வாசனையோட இருக்கும். உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, டியூபா ரோஸ், லாவெண்டர், இப்படி நிறைய பூக்கள் இருக்கு. ஆனா பெண்களுக்கு அதிகமா பிடிச்ச பூக்கள்னு பார்த்தோம்னா இந்த மல்லிகைப்பூவும் ரோஜா பூவும் தான். மல்லிகைப்பூ விலை அதிகமா இருந்துச்சுன்னா கூட அதுக்கு அடுத்த படியா இருக்கிற ரோஜா பூவை வாங்கி நம்ம வச்சுப்போம். அதுலயும் குறிப்பா இந்த திருமண மேடைகள்ல மணமகன் மணப்பெண்ணோட கழுத்துல அந்த ரோஜா மாலை இருக்கிறத பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா இந்த ரோஜா மாலைய நிறைய பேரு வெளியூர்கள்ல இருந்துதான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் மண்ணில எல்லா செடிகளுமே நல்லாவே வளரும். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ஊர்லயே ஒரு தோட்டம் அமைச்சு இந்த செடிகளை வளர்க்க கூடாது? ரோஜா செடிகளை அதிகமா பூக்கள் பூக்குற மாதிரி செஞ்சோம்னா நம்மளும் ரோஸ் மாலை, ரோஸ் வாட்டர், ரோஸ்ல ஃபேஸ்பக் பவுடர் பண்ணியும் விற்பனை பண்ணலாம்ல. இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில நம்ம எப்படி ரோஜா பூக்களை நம்ம இடங்கள்லயே அதிகமா விளைவிச்சு அது மூலமா சிறுதொழில் செய்யலாம்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம செடியை வளர்க்குறோம்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அதாவது செடிக்கு சரியான முறையில உரம் போடுறது, ரெண்டாவது சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறது, மூணாவது சரியான முறையில நீர் பாய்ச்சறது, நாலாவது கவாத்து செய்யறது. இந்த கவாத்து செய்யறதுனா செடிகளை சுத்தி களை செடிலாம் வளரும் இல்லையா, அந்த செடிகளை நம்ம வெட்டி சரி பண்றதுதான். இது கூட நம்ம இயற்கையான உரங்களை பயன்படுத்துறது மூலமாகவும் நம்ம செடியை ஆரோக்கியமாகவும் நிறைய பூக்களை வளர வைக்கவும் செய்யலாம். இதுக்கு என்னென்ன உரம் போடலாம்னா, முதல்ல நம்ம வீட்டுல நிறைய கழிவுகள் வரும். அதாவது உணவுப் பொருட்கள் இருந்து வர கழிவுகள், அதாவது முட்டை ஓடு, நண்டு ஓடு, மீனோட முள்ளு, அப்புறம் ராலோட தோல், இது எல்லாத்தையுமே நம்ம காய வச்சு பொடி செஞ்சு மண்புழு உரம் இல்லைன்னா ஆட்டு சாணத்து கூட சேர்த்து உரமா போடலாம். காய்கறி கழுவுன தண்ணி இருக்கும், அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி, இதையும் நம்ம ரோஜா செடியில ஊத்தலாம். இதுல தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறனால இது பூக்கள் அதிகமா பூக்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். புண்ணாக்கு, மாட்டு உரம், தயிர், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மண்ணுக்கு உரமா கொடுக்கலாம். ரோஜா செடிக்கு தினமும் நம்ம ஒரு 6 மணி நேரமாச்சு சூரிய ஒளி அதுக்கு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஒரு சிலர்லாம் வீட்டுல நல்லா நிழல் படுற மாதிரி செடியை வச்சிருப்பாங்க, அந்த செடியெல்லாம் சீக்கிரமாவே காஞ்சிரும். ஏன்னா எப்படி ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு முக்கியமோ அதே மாதிரி தான் செடிகளுக்கும் சூரிய ஒளியும் முக்கியம், தண்ணியும் முக்கியம். அதனால சூரிய ஒளி ஒரு 6 மணி நேரமாவது செடிகளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். ரோஸ் செடிக்கு நம்ம தண்ணி ஊத்தும் போது அதுல தண்ணி தேங்காம பாத்துக்கணும். ஒருவேளை தண்ணி கெட்டி இருந்துச்சுன்னா அந்த வேர்கள்லாம் சீக்கிரமே நாசமாயிரும். அதை தவிர்த்து ரோஜா செடிகளை நம்ம நடும் போது நல்ல வடிகள் வசதி இருக்கிற இடத்துலதான் பார்த்து நடணும். செடியில சுத்தி இருக்கிற களைகளை அப்பப்ப நம்ம வெட்டி எடுத்துடணும். பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாம நம்ம இயற்கையான பூச்சி மருந்துகளை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு வாரத்துல ஒரு தடவை செடிகள்ல வேப்ப எண்ணெயை தெளிச்சு பூச்சி வராம தடுத்துக்கலாம். இப்படி நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அதிகமான ரோஜா பூக்கள் நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இப்படி கிடைச்ச ரோஜா பூக்களை நம்ம ரோஸ் வாட்டர் தயாரிக்க பயன்படுத்திக்கலாம். இல்ல பக்கத்துல ஏதாவது சுப நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அங்க தேவைப்படுறவங்களுக்கு நம்ம உதிரி பூக்களா கூட கொடுத்துக்கலாம். இல்ல ரோஜா பூக்களை காய வச்சு நல்லா பொடியாக்கி குழந்தைங்களோட சருமத்துல போடுறது மாதிரி ஃபேஸ் பேக் பொடியா கூட நம்ம பண்ணி விற்பனை பண்ணலாம். ரோஸ் மாலை செஞ்சு விற்கலாம். இப்படி நிறைய பண்ணலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா 5 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் ஒரு 3 ரோஸ் வாங்கிட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போவோம். நான் சொல்றது 1998 பாருங்களேன். அப்ப இருந்தே இந்த ரோஜா பூவை வீட்டுல அதிக அளவுல விளைவிச்சு விற்பனையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. தன்னோட வீடு எப்பவும் நல்ல வாசனையா இருக்கணும், அதை அனுபவிச்சபடியே சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த தொழிலை தாராளமா பண்ணலாம். நம்ம இடங்கள்லயும் அதிகமான பேரு இந்த ரோஜா பூக்களை விரும்புவாங்க. வார சந்தையிலயும் அதிகமான ரோஜா செடிகளை பெண்கள் வாங்கிட்டு போறத நானும் பாத்திருக்கேன். அப்படி உள்ளவங்க நம்ம வீடுகள்லயும் ரோஜா செடிகளை அதிக அளவுல வளர்த்து நம்மளும் பயன்பெறலாம்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தி பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்பெல்லாம் நிறைய பெண் குழந்தைகள் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் 12வது வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து கல்வி கற்றுட்டு அதுக்கப்புறம் நல்லா படிச்சு நல்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற முடிவுல நிறைய பெண்கள் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா உள்ளூர்ல இருந்து வேலை பாக்குறத விட வெளியூர்கள்ல வேலை பாக்குறத தான் பெண்கள் அதிகமா விரும்புறாங்க. இப்படி பெண்கள் வேலைக்காக வெளியூர்களுக்கு போயிட்டாங்கன்னா அங்க இருக்கிற நேரங்கள்ல அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே தனியா போக முடியறது இல்ல. ஏன்னா வீட்டுல இருக்கும் போது எப்பவுமே பேரண்ட்ஸோட கைக்குள்ளே இருந்து பழகுறதுனால வெளியூருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு சில பதட்டம் இருக்கும், தயக்கம் இல்லைன்னா பயம் இருக்குன்னு கூட சொல்லலாம். என்னதான் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சுன்னு சொன்னாலும் அது ஒரு வாய்ப்பேச்சாதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. தங்கும் போது அவங்க தைரியமா இருந்தாலுமே அவங்களோட பெற்றோருக்கு ஒரு நிம்மதி இருக்காது. பெண்கள் எவ்வளவுதான் நாங்க தைரியமா இருக்கணும் பெற்றோர்கிட்ட சொன்னாலுமே அவங்களுக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அப்படி தனியா இருக்கிற பெண்கள் பாதுகாப்பா இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். ஒரு பெண் தனியா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்காங்கன்னா அவங்க தங்கி இருக்கிற மாடியில ஜன்னல், கதவு, பூட்டுகள் எல்லாமே சரியான கண்டிஷன்ல இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இல்லனா பயோமெட்ரிக் வசதியில இருக்கிற கதவு பூட்டோ இல்ல டிஜிட்டல் பூட்டு கூட வாங்கி மாட்டிக்கலாம். ஒரு புது வீட்டுக்கு நம்ம போகிறோம்னா பூட்டை மாத்திட்டு சாவி யாருக்கும் தெரியாத மாதிரியும் யாரு கையிலயும் கிடைக்காத மாதிரியும் பாத்துக்கணும். டோர் பெல் கேமரா இல்லனா செக்யூரிட்டி கேமரா போட்டோ நம்ம மொபைல்ல இருந்தே நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா கூட நம்ம பாக்குற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டுல செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்பாங்க. இப்போ நம்மளால பராமரிக்க முடியும் இல்ல செல்ல பிராணியை வளர்க்கறதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம பாதுகாப்புக்காக நம்ம நாய்க்குட்டிகளை வளர்க்கலாம். தனியா வாழ்ற பெண்கள் தன்னோட முகவரியோ இல்ல தன்னை பத்தின விவரங்களையோ நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க இல்ல நம்மளுக்கு நம்பிக்கையா இருக்கிற நண்பர்கள் தவிர வேற யாருக்கிட்டயுமே நம்ம பகிர்ந்துக்க கூடாது. முக்கியமா போலீஸ் அவசர அழைப்பு எண் 100, அப்புறம் தேசிய மகளிர் ஆணைய உதவி எண் 011-2323-7166, பெண் உதவி எண் 181, இப்படி பெண்களுக்கான சிறப்பு தொடர்பு எண்களை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். தங்கி இருக்கிற பகுதி எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலுமே அப்பப்போ நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். முக்கியமா இப்போலாம் சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து பதிவுகள் போடுறது மூலமாவும் பெண்களுக்கு பாதிப்பை தரும் கூட சொல்லலாம். அதனால தனியா இருக்கிற பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த எல்லா விவரங்களையும் மனசுல வச்சு செயல்பட்டோம்னா எப்பவுமே தங்களை பாதுகாப்பா வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 975.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் பெண்களுக்காகவும் பெண் குழந்தைங்களுக்காகவும் பல திட்டங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல நிறைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு நல்ல முறையிலையும் செயல்பட்டு வருது. திருமணமாகி நமக்கு குழந்தை கிடைக்காதான்னு எங்கிட்டு இருக்கிற பெண்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, கருவில இருக்கிற குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு அது தேவையில்லை, இல்ல பெண் குழந்தை பிறந்துட்டுன்னு பெண் சிசு கொலை செய்யறவங்க இன்னொரு பக்கமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே பெண் சிசு கொலை செய்யற முற்றிலுமா ஒழிக்கணும். கைவிடப்பட்ட பெண் குழந்தைகளை பாதுகாப்பான முறையில பராமரிக்கணும், அவங்கள நல்லபடியா வளர்க்கணும், பெண் குழந்தைங்களோட பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கணும், இந்த சமூகம் பெண் குழந்தைய பாக்குற பார்வைய மாத்தணும், அவங்கள சமமா நடத்தணுங்கிறதுக்காக 1992 தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். இந்த திட்டத்துக்கு அப்புறம்தான், அதாவது 1994 கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டாலோ இல்ல அத மருத்துவர்கள் பெற்றோர்களுக்கு சொன்னாலோ அது தண்டனைக்குரிய குற்றமா கருதப்பட்டுச்சு. தனக்கு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படுறவங்க இந்த திட்டத்து மூலமா கூட நம்ம குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். படங்கள்ல பாத்திருப்போம், ஒரு வீட்டுல வரிசையா பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற வயசான பாட்டி கிட்ட அந்த குழந்தைய கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. இது எதனால அப்பெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா, பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான கல்வியை கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், அப்ப போதுமான வசதி இல்லாதனால இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வேண்டான்னு சொல்லிட்டு பெண் சிசு கொலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ, அதாவது 1992 முதல்வரா இருந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவங்க தான் இந்த திட்டத்தை, அதாவது தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. திட்டம் முதல்ல சேலம் மாவட்டத்தில் தான் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் 2001 இருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி மாவட்டத்திலையும் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த திட்டம் மூலமா அரசு மருத்துவமனை, ஆதரவற்ற இல்லங்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்துல தொட்டில்களை வச்சிருப்பாங்க. இதுல தனக்கு பெண் குழந்தை பிறந்துட்டு என்னால என்னோட வறுமையின் காரணமா என்னோட குழந்தைய வளர்க்க முடியல, இல்ல வேறு ஏதாவது காரணத்தினால கூட குழந்தைய காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த தொட்டில போட்டுட்டு போயிருவாங்க. தொட்டில போடப்பட்ட அந்த குழந்தைங்க அரசாங்கத்தால வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுட்டும் வருவாங்க. தனக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க சட்டப்படி குழந்தைங்கள இந்த தொட்டில் குழந்தை திட்டத்துல போய் தத்தெடுத்து வளர்க்கவும் செய்யலாம். பெண் சிசு கொலை முன்னாடி இருந்ததை விட இப்போ கம்மியாயிருக்குன்னே சொல்லலாம். ஆனா இப்பவும் இந்த திட்டம் செயல்பட்டு தான் இருக்கு. அதாவது 2024 நவம்பர் வரைக்கும் 129 குழந்தைங்க இந்த திட்டத்துக்குள்ள இருக்காங்க. இந்த திட்டத்துல இதுவரைக்கும் மொத்தமா பார்த்தோம்னா 6196 குழந்தைங்க இருக்காங்க. அதுலயும் 4730 பேரு பெண் குழந்தைகள் தான். திட்டம் ஒரு சமூக நல திட்டங்கிறதால இந்த திட்டம் தொடர்பான தகவல்களை நம்ம அரசாங்க அமைப்புகளை தொடர்பு கொண்டோ, அதாவது சமூக நலத்துறை, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இல்ல மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுகள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், அரசு மருத்துவமனைகள், இல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கூட நேரடியா போய் நம்ம இதுக்கான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலமாகவும் நீங்க குழந்தைங்களை சட்ட அப்படி தத்தெடுத்து வளர்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாம் மதி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் வின்னர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்ன பழ கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னே வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்ன பாலமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு பாமன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது, எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கூறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிற பற்றி வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு, ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறில் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 5795.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் வின்னர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் விண்ணர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் வின்னர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஐயும் ஐயும் மீட்டிக்கிட்டாய்.
2: எவன் கேப்ல?
3: எக்ஸ்கியூஸ் மீ மை பிரதர், பட் திஸ் இஸ் த நான் சோடா புட்டி செக்ஷன்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சித்திரவெளி, சின்ன பாலத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதே நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமத்தை கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க. பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சி ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்னு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கிடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கிடந்தது எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு. நான் அங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்கில் குத்து வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம். அதுலேருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சு, நான் பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும், யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்ல, கடனாவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மளால ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியே தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது, ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்து விட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான், அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமா அப்படிதான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்ப அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, ஏன் உங்க ஊர்ல யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேக்குறீங்க, எங்க ஊர்ல எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்கிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிட்டார். இவன் பதறி போய் நிக்கிறான். அவரு சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சு அழுதா, நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையா தெரிஞ்சா கூட இதுல கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமா மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன், இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மெல்லினமாம்
2: ஜரல வழல
1: இடையினமாம்
2: இடையினமாம்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு பேருந்து மரத்துல மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்குறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்குறாங்க. ஒரு மூலையில கிடக்குற ஒருத்தன் மெதுவா முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானான். ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது, மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனிச்சார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுகிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். அவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்கறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரு. அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டயும் இதே கேள்வியை கேட்டாரா. அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வியை இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாரா. அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தானா எடிசன்? நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: அன்புங்கிறது இப்படிப்பட்டதுதாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்ற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க டாக்டர் அப்படிதான் சொல்றார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசா இருக்குதான் அப்படின்னார். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டுல மாமியார் ஆட்சி, அவங்க வச்சதுதான் சட்டம். புள்ளையண்டா எப்படின்னா அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப். மருமகள் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறதுலயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது, வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டுது, சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும், பேசுறதெல்லாம் கையால தான், அதாவது கை சைகையால. இப்படிப்பட்ட நிலைமையில கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்கறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாம ரொம்ப பொறுமையா தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டுல வச்சிருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்துல இந்த அம்மா பால் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்துதான் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில போட, அது குறி தவறி கழுத்துல பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காம உலக்கை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது, பேச்சுதான் வராத. அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது, கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுத்தி காட்டி நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலி எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டுள்ளாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவிதான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகள்ல பல வகை உண்டு, அதுல முக்கியமா 3 வகை. அதுல ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்யற மெஷினா மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கெல்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா கூட அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்க நலனை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ அக்கறை இருக்காது. நீங்க சொல்ற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரிச்சு போறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்ல, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கு எல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தா முதல் வரிசையில போய் உட்காந்து உங்க முகத்தை காட்டலாம். ஆபீஸ் வேலையை மட்டுமே பாக்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆபீஸ் வேலையை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்க கூடியவங்க இவங்க. இவங்களால வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காம அப்படியெல்லாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்கற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும். இவங்க கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்பதான் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க முக்கியமா சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆபீஸ்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உடனடியா மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமா அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால அவருக்கு தெரியாம மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்க மேலதிகாரியும் தொழில் ரீதியா ஒரே படிப்பு படிச்சவரா இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்க மேலதிகாரி உங்க கூட படிச்சவரா இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படா இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. பொதுவா யாரும் அதை விரும்புறது இல்லை. இவ்வளவையும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துகிட்டீங்கன்னா ஆபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையா இருக்காது, ஆனந்தமா இருக்கும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென்காசி
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே, ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாதக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசினஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறையா பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் மூணு மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மண்ணாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமூர்ச்சன் தீவு, அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோன்னா மூணு ஒத்தையுமே ஒன்னா ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு ஒத்தை மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, என் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணினாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்தால் ஆங்கர் கைத்த வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நடந்துருச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனால் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கடலிருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோடய வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனா 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டவங்களுக்கு சின்னப்பள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பாக்குற ஒருத்தரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாராம். எங்க ஆபீஸ்ல எவ்வளவோ பேர் வேலை பாக்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை. அவர் பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பார், போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிகிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக. ஒரு ஊரில் ஒருத்தர் தான், ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான், கடை தெருவுக்கு புறப்பட்டான், காய்கறி வாங்கறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான், பணத்தை காணும், 10 ரூபாயை சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போட்டுருங்க, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாயை அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை, அதனால கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு, அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான், தம்பி எங்கே போற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அவன். சரி அதுக்கே எவ்வளவு கவலையோட போயிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான், இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போ வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானா, இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம், போன தடவை அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான், போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேர்ல இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான், அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமா இருந்தது, இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமா இருக்க முடியாது, அப்படின்னா வேற எது காரணம், அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்றது இல்லை, அந்த பொருள் பேர்ல நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கணும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப கேட்டேன், ஏன் சார் நீங்கெல்லாம் கோர்ட்ல வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்துல இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம், அவரு ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்னைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேற போட்டுக்கிட்டா முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்துதான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜி, பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுகிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்கறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல. அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி, வக்கீல், ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசகாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா, என்னோடது தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரிஷ்டிகா, நான் பிரான்சிஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போனால் ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போது நாங்கள் எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலாக ஈவினிங் போல் வந்துட்டோம். மறுநாள் மார்னிங் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லோரும் போடுங்கன்னு இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எங்கள் 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமெடத்தில் எங்கள் சார் சொல்கிறாரு எல்லோரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க்கு ஈஸ்க்கு நாங்கள் சாக்ஸு எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவச்சு கொடியில் காய போட்டுட்டு நாங்கள் போட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சிக்க வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்கல்ல, கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சத்தொறியை வச்சு வெப்பதையை வச்சு அதை கையை கழுவ வச்சு இதை சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டோம். அதோடு எங்கள் சார் சொல்லிட்டாரு நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அழுவுறேன், ஒரு வேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காம்மா, கொரோனா வந்துருமான்னு. இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏரியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லி ஒவ்வொரு மாத்திரை அந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பில கஷாயம் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க, பப்பாளி எல்லாம் அது இதுன்னு தடுக்கிறதுக்கு. அதோட அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். காலையில் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் சுடுதண்ணியில் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம், எதனால் அவங்க புள்ள வேலைக்கு போகல, எதனால் வேலைக்கு போகலன்னு நோண்டி நோண்டி நம்மளை வந்து கேட்பாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்குது அதனால வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மனப்பயத்தோடய நான் வாழ்கிறேன் வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லும்போது அம்மாலாம் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்காது, எது நடந்தாலும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படி. ஆனால் உள் மனசில் உள்ள பயம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த கொரோனாவில் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூக்கிட்டு போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனப்பயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 24 வயசாகி நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையிலே இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்டே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறம்
2: ஜான்ஹோரே.
1: நம் அடுத்ததான் இன்னைக்கு வந்து, இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா ஜான்ஹோரே?
2: தெரியலையேக்கா.
1: இன்னைக்கு வந்து அன்னை தெரசா அவங்களோட பிறந்த நாள். சரி, உங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
2: அன்னை தெரசால் வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க. அதுக்கப்புறம் ஏழைகளுக்கெல்லாம் அவங்க உதவி செய்வாங்க, நோயாளிகளுக்கெல்லாம் அவங்க ஒரு மகன் மாதிரி பார்த்துக்குறாங்க.
1: ஆமாம், கண்டிப்பாக அதான் உண்மை. ஏழைகள் அப்புறம் வந்து நோயாளிகளுக்கு வாழ்நாள் முழுதுமே தொண்டு செய்த அன்னை தெரசா இவங்க வந்து ஆகஸ்ட் 26 1910 தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் வந்து ஆக்னஸ் கோன்ஷா போஜாஜியு. கொல்கத்தாவில் வந்து ஏழைகளுக்கென பல தொண்டு நிறுவனங்களை வந்து தொடங்கி இவங்க வந்து அமைதிக்கான அந்த நோபல் பரிசையுமே வாங்கியிருக்காங்க. சின்ன வயசுலேயே வந்து சமூக சேவையிலெல்லாம் ஆர்வம் கொண்டிருந்திருக்காங்க. தன்னோட 18வது வயசில் இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து அவங்க வந்து கன்னியாஸ்திரியா மாற வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. 1929 அவங்க இந்தியாவுக்கு வந்து கொல்கத்தாவில் உள்ள அந்த பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. அங்கிருந்து அந்த ஏழைகளோட வறுமையை பார்த்து தான் மனம் இறங்கி அந்த பள்ளியை விட்டு வெளியேறி ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்ய தொடங்கியிருக்காங்க. சரி, அடுத்ததான் நம்ம ஜான்ஹோரேப் தம்பியுமே ஹைதி அப்படின்னு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளாட்றோம்னா, இன்றைக்கி வந்து பொது அறிவு கேள்விகளாக தான் நாங்கள் கேட்டு விளாட போகிறோம். அதாவது ரேடியோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில்களை வந்து நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி பொது அறிவுகளை கேட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து விளாட போகிறோம். முதல் கேள்வி வந்து இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சது யாருன்னே வச்சுக்கலாம். உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 4399999 அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நீங்கள் வந்து ஹைதின்ற ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல?
2: ம், ஓகேக்கா, ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன்.
1: ம்,
2: இது யார் எழுதுனா அப்படின்னா ஜொஹானா ஸ்பைரே அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் எழுதுனாங்க. தமிழில் மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா?
1: சுகுமாரன்.
2: ஓகே, இப்போ 5வது தலைப்பு வாசிக்க போகிறேன். இப்போது ஹைதிக்கு 8 வயதாக இருக்கிறது. தாத்தாவிடம்தான் அவள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. 2 ஆடுகளும் நாய்க்குட்டிகள் போல் அவளிடம் பழகியிருந்தன. அவளுடைய குரலை தெரிந்து கொண்டிருந்தன. ஹைடி பள்ளியில் சேர்க்கும்படி பீட்டரிடம் 2 முறை செய்து அனுப்பியிருந்தார் டார்பில்லி பள்ளி ஆசிரியர். ஆனால் தாத்தா அதை கண்டு கொள்ளவில்லை. அதனால் பாஸ்டரே இது விஷயமாக பேச தாத்தாவை பார்க்க வந்தார். முன்பு தாத்தா டார்பில்லில் வசிக்கும்போது பாஸ்டர் தான் பக்கத்து வீட்டுக்காரர். தாத்தாவை அவருக்கு நன்கு தெரியும். பாஸ்டர் வரும்போது ஹைடி வாசலில் நின்று கொண்டிருந்தார்.
1: அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்துக்கா பேசுறீங்க?
3: திருசா அறுமுகம் மண்டபம் கேம்ப்.
1: சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம்க்கா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமேக்கா, கேட்டிங்களாக்கா?
3: இல்லையே, சொல்லுங்க.
1: இன்னைக்கு பொது அறிவு கேள்விகளை கேட்டுதான்க்கா விளையாடுறோம். உங்களுக்கான கேள்வி வந்து ரேடியோவை கண்டுபிடிச்சது யாருக்கா?
3: மார்க்கோனி.
1: கரெக்ட்டுக்கா. எப்படிக்கா தெரியும்?
3: படிச்சிருக்கேன் தானே.
1: சரி, ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா? எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றிக்கா. நம்ம அக்காவுமே கரெக்டாக வந்து பதிலை சொல்லிட்டாங்க. ரேடியோவை கண்டுபிடிச்சது வந்து மார்க்கோனி அவங்க தான். அடுத்ததான் வந்து ஹைதி அப்படின்னு நம்ம ஜான்ஹோரை தம்பியுமே புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
2: ஓகே கா, ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். பாஸ்டர் வரும்போது வாசலில் நின்று கொண்டிருந்தார். புதிய ஒருவரை பார்த்ததும் பயந்தாள். பயப்படாதே, குழந்தைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் தாத்தா எங்கே என்று பாஸ்டர் கேட்டார். தாத்தா வீட்டுக்குள் இருக்கிறார், மரத்தினால் ஸ்பூன் செய்கிறார் என்று கூறினாள் ஹைடி. பாஸ்டருக்கு கதவை திறந்து விட்டாள். காலை வணக்கம் கூறிக்கொண்டே பாஸ்டர் உள்ளே வந்தார்.
1: சரி ஓகே, இதோட நம்ம அடுத்த பகுதியில் வந்து நம்ம ஹைதி புக்கை நம்ம ஜான்ஹோரை தம்பி வந்து ரீட் பண்ணுவாங்க. சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்?
2: அடுத்த கேள்வி வந்துட்டு ரைட் பிரதர்ஸ்னா யாரு, அதாவது ரைட் சகோதரர்கள் அப்படின்னு
1: சொல்லுவோம்ல,
2: அவங்கள என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கலாம்.
1: சரி ஓகே, ரைட் சகோதரர்கள் அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அப்பாஸ். 1995 கடற்கரைக்கு வந்தேன். 1993 எனக்கு வேலை கொடுத்தது எடுபடி வேலை, ஜூஸ் வாங்கி கொடுக்க ஆளுக்கு கஷ்டப்பட்டு இருந்தது. சாயந்தரம் 4 மணிலேருந்து வந்து ஆரம்பிச்சிடும், நைட்டு 10 மணி முடியும் வேலை. அந்த காரில் பிறக்கணும், ராலு பிறக்கணும், எங்களுக்கு வேலை முடியும் நைட்டு 1 மணி ஆயிரும். அப்போ சம்பளம் எங்களுக்கு 50 ரூபா கொடுத்தாங்க. அந்த 50 ரூபா சம்பளம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ செலவு கம்மி தானே. அப்போ மாட்டு வண்டி டாக்டர்லாம் அப்போ இல்லை. அப்போ மாட்டு வண்டி இருக்குது, நம்ம சுதுமண்டில் தீட்டு விடுவோம். நாங்கள் பாதி மாட்டு வண்டி ஏற்றுவோம், 10 பேர் இருந்த கையில் தீட்டு விடுவோம், அப்படி இருந்துட்டு வருவோம். ஆனால் அப்போ இருந்த வேலை இப்போ இல்லை, பாதி வேலை. அப்போ முக்காசி வேலை, ஒரு 3 வேலைக்கு இப்போ காமாசி வேலை தான். நைட்டு 10 மணியாக 11 மணியாக வேலைச்சு போவேன். நாங்கள் இங்கேயே படுத்தோம் கடைக்கல்லி, அவ்வளோ கஷ்டப்படும். நான் ஒரு திருவிழா போனேன், நைட்டு வேலையை முடியாது. அந்த நேரத்தில் போட்டில் ஒரு போட்டில் பாட வர நினச்சி பார்த்தேன். இன்னும் ஃப்ரெண்டு மாதிரி வந்து கூப்பிட்டாங்க. இப்போ 10 ரூபாய் அந்த ஒரு போட்டில் சங்கையாக வர நினச்சி பார்த்தோம். அந்த அன்னைக்கு பார்த்தா 3 சங்கையாக இருந்துச்சு. நான் வெறும் எடுத்து போட்டு ஒரு 2 டவுன் பஸ்ஸை பிடிச்சி போனேன். வலிக்கு நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம் அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். மாலை வணக்கம்க்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கக்கா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:35 ஆயிடுச்சு. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
1: நான் ஜான் ஹோரேப்.
0: அடுத்ததாக வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பி ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. இந்த உலகத்திலே வந்து பெரிய உயிரினம் அது வந்து என்னது அப்படின்னு. அதுக்கான பதில் உங்களுக்குமே தெரியும்னா கால் பண்ணுங்க 7094-4399-99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே ஹைதி அப்படின்னு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
1: ஓகேக்கா, இப்போ நான் அதை வாசிக்க ஆரம்பிச்சிடுறேன்.
0: அதை எழுதுன உங்கள் பேரையும் சொல்லிடுங்க.
1: ஓகே. ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் தான் இதை எழுதுனாங்க. இதை தமிழில் மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா
0: சுகுமாரன்.
1: ஓகேக்கா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நான் விட்டதுலேருந்து வாசிக்கிறேன். மலையிலிருந்து அவளை கீழே அனுப்புவதில் ஆபத்து இருக்கிறது என்றார் தாத்தா. நீயும் கீழே வந்து விடு, மலையில் நீ மட்டும் ஏன் தனியாக வசிக்கிறாய் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார் பாஸ்டர். நான் கீழே வர முடியாது, ஹைடி பள்ளியில் சேர்க்க முடியாது என்று தாத்தா உறுதியாக கூறினார். உன் மனதை மாற்ற கடவுள்தான் உதவி செய்வாராக என்று கூறிவிட்டு வருத்தப்பட்டு கிளம்பினார் பாஸ்டர். மதிய உணவுக்கு பிறகு தாத்தா வீட்டின் முன்கதவின் முன் உட்கார்ந்து புகைப்பிடித்து கொண்டிருந்தார். ஹைடி பீட்டருடன் சென்றிருந்தாள். ஹைடியின் சித்தி தித்தி அங்கு வந்தாள்.
0: சரி, ஓகே. இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம இதில் வந்து நம்ம ஹைதி அதை வந்து திரும்பியுமே நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து அதை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, ரேடியோவை கண்டுபிடிச்சது யாருன்னு. அதுக்கு வந்து ரெண்டு பேரும் மெசேஜ் மூலியமாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பாமன்லேருந்து தீனா அண்ணா, அவங்க வந்து மார்க்கோனின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து பெரம்பலூர்லேருந்து கோகுல் அண்ணா, அவங்களுமே வந்து மார்க்கோனி அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் நானுமே இன்னொரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். ஃபோனில் வந்து கேம்ஸ் விளாட்றது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கேம் வந்து ஃபன்னாக இருந்தாலுமே ஆன்லைன் கேம்ஸில் நமக்கு தெரியாத பிளேயர் கூட அந்த பேசுகிற வாய்ப்புலாம் கிடைக்கும். ஆன்லைன் கேம்ஸில் வந்து யாராவது பேர், வீட்டு அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், ஸ்கூல் நேமு இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை கேட்டால் அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. தெரியாத பிளேயர் ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலோ அனுப்பினாலோ தொடர்ந்து மெசேஜ் பண்ணாலோ அவங்கள்ட்ட வந்து அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் பகிரக்கூடாது. யாராவது கேமில் பேசும்போது பயமுறுத்தினாலோ இல்லைனா நம்மளை தொந்தரவு பண்ணாலோ அதை மறைக்காமல் பெரியவங்கள்ட்ட சொல்லணும். தெரியாத ஒரு லிங்கை வந்து அனுப்பி அதை வந்து கிளிக் செய்கிறது, ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது, பாஸ்வேர்டு ஓடிபி சொல்கிறது இதெல்லாம் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா பாஸ்வேர்டு ஓடிபியை வச்சு என்னன்னாலுமே பண்ணலாம். ஆன்லைனில் வந்து கேம்ஸ் விளையாடுறது அதெல்லாம் தடுக்கணும். இதை தாண்டி வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது, நம்பர் கொடுக்கறது, இதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதனால குழந்தைங்க வந்து இதுலேயுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். முடிஞ்சளவு இந்த மாதிரி நம்பர் கொடுக்கறது, நம்மளோட பர்சனல் டீட்டெயில் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒன்று. சரி, அடுத்ததான் நாங்கள் ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம். உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய உயிரினம் எது? உங்களுக்குமே தெரியும்னா கால் பண்ணுங்க 7094-4399-99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
3: நான் ஜான் ஹோரேப்.
2: அடுத்ததாக நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து ஒரு ஹைதி அப்படின்னு ஒரு புக்கையுமே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நம்ம ஒரு கேமுமே விளாண்டுட்ருக்கோம். நாங்கள் ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம். அதாவது என்ன கேள்வி ஜான் ஹோரேப் கேட்டோம்? பெரிய
3: உலகத்திலே நம்ம பெரிய உயிரினம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன்.
2: அதுக்கு வந்து தூத்துக்குடியில இருந்து சாதிக்கண்ணா அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மெசேஜ் மூலமா அவங்களோட பதில்களை சொல்லியிருக்காங்க. நீல திமிங்கலம் அப்படின்னு கரெக்டான பதிலையுமே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து தலைவன் தலைவியில இருந்து வாடியின் பொட்டலை முட்டாய அந்த பாட்டுமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே ஹைதி அப்படின்னு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல,
3: ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேங்கக்கா. உன் மனதை மாற்ற கடவுள் தான் உதவி செய்வார் என்று சொல்லிக்கொண்டு வெளியே கிளம்பினார். மதிய உணவிற்கு பிறகு தாத்தா வீட்டின் முன் உட்கார்ந்து புகைப்பிடித்து கொண்டிருந்தார். ஹைடி பீட்டருடன் சேர்ந்திருந்தாள். ஹைடியை நான் அழைத்து செல்கிறேன் என்று அவள் சித்தி கூறினாள். அவளுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. ஒரு பணக்கார வீட்டில் நடக்க முடியாத ஒரு சிறுமிக்கு துணையாக இருக்க வேண்டும். அவளும் அங்கு படிக்கலாம். ஹைடிக்கு அழைத்து வருவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்று மூச்சு விடாமல் சொன்னார். ஹைடியை அனுப்ப முடியாது என்று தாத்தா, ஹைடி என் அக்காவின் மகள், அவள் எங்கிருக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் உரிமை எனக்கு இருக்கிறது என்றால் ஹைடியின் சித்தி. பேசாதே என்று கத்தினார் தாத்தா. அவர் கண்களில் கோபம் எரிந்தது. உன் தொப்பி தலையை இன்னொரு ஒரு முறை இங்கே காட்டாதே. மேரியின் ஹைடியின் சித்தி பயந்து விட்டாள். ஹைடி வீட்டில் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்தது. ஹைடி ஹைடி என்று கூப்பிட்டு கொண்டு கீழே இறங்கி போனாள். தாத்தா அமைதியாகவே இருந்தார். ஹைடி தன்னை விட்டு போக மாட்டாள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவருடைய வேலையை அவர் செய்ய தொடங்கினார். அதனால் அவர் மரக்கட்டையை வெட்டும் வேலையை தொடங்கினார்.
2: சரி, ஓகே. நம்ம ஜான் ஹோரேப் தம்பிக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே பிடிச்ச அந்த படித்த ரகசிய தோட்டங்கள் புக்கில் உள்ள மாதிரி மேரி மேரினே வருது. ஹைடிக்கு பதிலாக கொஞ்ச நாளில் நாங்களுமே ஹைடி அப்படின்னு
3: எங்களுக்கு.
2: ஓகே, அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அந்த தகவலையுமே தெரிஞ்சுக்குவோம். நீரியல், அதாவது இதை வந்து ஆங்கிலத்தில் ஹைட்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நீரியல்னா பூமியின் மேற்பரப்பில் அப்புறம் வந்து அதோட அடியில் உள்ள நீரின் இயக்கம், பரவல், அப்புறம் வந்து தரம் பற்றின அறிவியல் ஆய்வு தான். நீரின் சுழற்சி, அப்புறம் வந்து அதோட தொடர்புடைய சூழல் நன்மைகளை பற்றி படிக்கிறது. 3 ஆண்டுகளில் இருந்து 4 வருஷம் வர இந்த படிப்பு வந்து நீடிக்கும். ஏரிகள், நதிகள், அப்புறம் வந்து மழைநீர் ஓட்டம் பற்றி படிப்பாங்க. நிலத்தடி நீரோட இருப்பிடம், அப்புறம் வந்து இயக்கம் பற்றி கற்றுக்கிடுவாங்க. இது வந்து படித்த அப்புறம் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, அரசு துறையில், அப்புறம் வந்து மத்திய, அப்புறம் மாநில நீர் பாசனத்துறைகள், நிலத்தடி நீர் வடிநில வாரியம், வானிலை ஆய்வு மையம், தனியார் துறையில் வந்து சுற்றுச்சூழல் ஆலோசனை நிறுவனங்கள், குடிநீர் திட்டங்கள், அப்புறம் நீர் மேலாண்மை நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. பிஎஸ்சி முடித்து வந்து முதுகலையும் பண்ணலாம், எம்எஸ்சி எம்டெக்கு இந்த மாதிரியுமே படிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம சாதிக்கண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை FM 90.4
2: கடலோடு விளையாட. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: வணக்கம். நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிருச்சு. இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்குது. நான் ஜாபீர் மற்றும்
4: கார்த்திகா.
3: அம்மா, நான் நேற்று நின்றுக்கா சொல்லியிருந்தேன்ல, ஆணையின் நூலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டது.
4: சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் சொல்லுங்க.
3: ஆ, சொல்லிருங்க.
4: சரி, இன்னைக்கு வந்து பொது அறிவு கேள்விகளை வந்து நாங்கள் கேட்போம், அதோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் வந்து காமராஜர் அவங்க பிறந்த நாளை வந்து இன்னொரு சிறப்பு நாளாகவுமே கொண்டாடுறாங்க. அது என்ன நாள் உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க 709-3-9-9-9.
3: அதாவது இன்னொரு சொல்லிடுறேன், 709-3-9-9-9-9 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லாட்டி டைப் பண்ணியோ இல்லாட்டி எங்கள் கூட கால் பண்ணியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். நான் அப்புறமா நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன்ல, ஆணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க. சரி, இந்த வானம் பதிப்பகம் படிச்சிருக்காங்கல்ல, நான் வாசிக்கிற புக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வானம் பதிப்பகத்துக்கே கால் பண்ணி இந்த புக்கை நீங்களும் வாங்கிக்கலாம். அந்த நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, 91-76-54-99-91. இந்த சொல்லிடுறேன், 91-76-54-99-91 இப்படின்ற நம்பர் மூலயமா நீங்களுமே அந்த புக்கு வாங்கிக்கலாம். சரி, அப்புறமா நேற்று பார்த்த பகுதியில் தட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள்லாம் கேட்டு ஆணியை வந்து நல்ல வழியாக ஜாலியாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம்ல, திடீர்னு வானம் கறக்க ஆரம்பிச்சிருச்சு, மேலேருந்து மலைகளும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, சின்ன சின்ன தொழில்களாக பேஞ்சாலுமே மஞ்சள் தட்டான் இருக்குல்ல அது வேக வேகமாக ஓடி வந்துச்சு. ஓடி வந்த உடனே ஆணி ஆணி சீக்கிரமாக மழை வேற பெய்ய போகுது, டப்புன்னு உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான அவசரப்பட்டு கூப்பிட்டுச்சு. உடனே ஆணியுமே அதோட முதுகில் ஏறி அந்த நீலவழி தட்டானுக்குமே ஒரு நல்ல பாய டாட்டாவும் சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு சொன்னால் அவங்க வீட்டு திண்ணையில் போய் அந்த தட்டானை இறக்கி விட்டுருச்சோம். இறக்கி விட்டுட்டு தட்டானும் அந்த பின்னா அது ஆணியை வந்து ஒரு 2 திருப்பு சுற்றினோடனே ஆணியுமே பழைய நிலைமைக்கு, அதாவது அவளோட முழுமையான உடலுக்கு வந்தால் மாறிட்டாங்க. அப்புறமா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திரும்பி மாற அவங்க அம்மா கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்களாம். அப்புறமா வெளியே வந்து பார்க்கும்போது நல்லா மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருந்துச்சான். அப்புறமா அந்த மஞ்சள் தட்டானை பார்க்கும்போது அந்த மஞ்சள் தட்டான் வந்து போயிருச்சான். அப்புறமா நான் நம்ம வந்து மொத்தமாக மழைப்பொழிவு, நாகன வாயுட நாணி, அப்புறமா மண்புழு, அப்புறம் இப்போ பார்த்துக்கிறீங்க தட்டான்களின் கனவு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து என்ன இது அப்படின்னா காட்டில் யானை சவாரி அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான். நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
4: இதை வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த பகுதியில் இதை அந்த இந்த தலைப்பில் வந்து நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்து நானுமே ஒரு விளையாட்டை பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். டிஸ்காத்தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: டிஸ்காத்தானா? கேள்விப்படுறீங்க டிஸ்காத்தான்.
4: டிஸ்காத்தான்னா பறக்கிற தட்டு, அப்புறம் ரன்னிங், ரெண்டையுமே சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தான். இதில் வந்து பிளேயர் வந்து குறிப்பிட்ட தூரத்தை வந்து குறைந்த நேரத்திலேயே கடக்கணும். இது எப்படி விளையாடணும்னு பார்த்தோன்னா பிளேயர்ஸ் எப்போதுமே கையில் வந்து 2 பறக்கிற தட்டுகளை வந்து வச்சுருப்பாங்க. ஒரு தட்டு வந்து வீசிட்டு அது எந்த இடத்துல விழுகுதோ அடுத்து அந்த இடத்துக்கு போய் அடுத்த தட்டை வீசணும். தட்டு வந்து காற்றுல பறக்கிறப்ப அது வந்து அதை வந்து தொடக்கூடாது. பாதையில் வந்து கம்புகள் அப்புறம் மரங்கள் மாதிரி இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கும். சில குறிப்பிட்ட இலக்குகளில் வந்து இலக்குக்குள்ளே வந்து அந்த தட்டை அனுப்பணும். அந்த தடைகளில் ஒரு குறிப்பிட்ட பக்கம் இருக்கும், அதில் தான் நம்ம வந்து போகணும். குறைந்த நேரத்திலே யார் வந்து பாதையை கடந்து எல்லையை அடையிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னரும். ஒட்டு மொத்தமாக வந்து பறக்கிற தட்டு போட்டிகளை இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஃப்ரிஸ்பியை வந்து எரியணும், அதே நேரத்தில் வந்து ஓடணும், டிஸ்கி எங்கே போதோ அது அந்த தொடர்ந்து கண்டுபிடிக்கணும், அதான் இந்த கேமே. சரி, இப்படி வந்து டெய்லியுமே புது புது கேமை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அடுத்து தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டோம் ஜாபீர்?
3: என்ன கேள்வி கேட்டோம்?
4: காமராஜர் அவங்க பிறந்த நாளை வந்து இன்னொரு சிறப்பு நாளாகவுமே கொண்டாடுவோம்ல, அது என்ன நாள் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். உங்களுக்குமே இதுக்கான பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்னப்பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே என் மச்சனை சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில், அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்கடா கொள்றா அப்படின்னு சொல்ல இல்லை. இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து 2 கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதமாகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குதுங்கிறது, இதனால் நானும் என்னோட உழைப்பை விட்டு என்னோட இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்காக வேண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெத்த தாய்க்கு தான் பெத்த பிள்ளையை பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க, 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான், இதை நான் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட அவங்க மகளை கட்டின ஒரு மரிமையந்தான் நான், இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போ வந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம். நான் ஓப்பனாக சொன்னேன், இதை மறைக்காதீங்க, சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஆனால் இவனுக்குள்ள வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாதிச்சிருக்கு. அந்த அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன் தான் இருந்தான். 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 வாங்கி செலவழிப்பான், அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு. 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்றேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80-65.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
6: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:19 ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
7: ஜாபீர்.
6: அடுத்தது நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
8: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
6: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்னா, காமராஜர் அவங்க பிறந்த நாள வந்து இன்னொரு சிறப்பு நாளா கொண்டாடுவோம்னா என்னதுனா?
8: கல்வி எழுத்தறிவு தினம்.
6: கல்வி
8: எழுத்தறிவு தினம்,
6: கல்வி வளர்ச்சி நாள்னா?
8: ஆ, கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ரெண்டும். சரி சரி,
6: ஓகே. நான் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
8: ஏன்னா காமராஜர் அவர்கள் கல்விக்கு கண் கொடுத்தவர் இல்லையா, சோ அவர் கூறிய அந்த ஒரு நாளை நமக்கு கல்விக்கான வளர்ச்சி நாளாவும் கொண்டாடிட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா?
6: ஆமாண்ணா, ஆமாண்ணா.
8: நல்லதுப்பா. இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு நான் கேட்கட்டா?
6: கேளுங்கண்ணா.
8: எனக்கு வந்து இதற்குத்தானே இந்த படம், ஓ மை கடவுளேன்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடல் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க.
6: அது வந்து இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் அந்த பாடல், வேற ஏதாவது படத்துல இருந்து கேளுங்கண்ணா.
8: ஓ மை கடவுளே படத்துல இருந்து பாட்டு கொடுத்தீங்களா?
6: ஆமாண்ணா, ஆமாண்ணா.
8: சரி, அப்ப வந்து மறுவார்த்தை பேசாதே என்னை நோக்கி பாயும் தோட்டா, அது கொடுங்கப்பா. நல்லா இருக்கும்,
6: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து காமராஜர் பிறந்த நாளை கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்ததான் இன்னொருத்தவங்களுமே வந்து மெசேஜ் மூலமா பதில்களை சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல்ல இருந்து கௌசி, அவங்களுமே வந்து கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கரெக்டான பதில்களை சொல்லிட்டு, எம் குமரன் படத்துல இருந்து நீயே நீயே அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க, அவங்களுக்குமே ஒரு நன்றி சொல்லிட்டு. அடுத்ததான் இப்போ வந்து நம்ம ஜாபிர் தம்பி வந்து ஒரு ஆணியின் உலகில் அப்படின்னு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல?
9: சொல்லிடுறேங்க. ஆணியின் உலகில் சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டிருக்கு. வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. காட்டில் யானை சவாரி. ஆணி பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தாள். முதுகில் புத்தக பை தொங்கியது. கையில் இருந்த சாப்பாட்டு பையை வீசிக்கொண்டே வந்தார். நிமிர்ந்து பார்த்தால் திடீரென அவளுக்கு எதிரே ஒரு பெரிய யானை வந்து கொண்டிருந்தது. யானையின் மீது பாகன் உட்கார்ந்திருந்தான். கீழே ஒரு ஆள் கூட நடந்து வந்தாங்க. ஆணி அப்படியே நின்று யானையை வேடிக்கை பார்த்தாள். யானை தெருவில் போவோர் வருவோர் தலையில் தன்னுடைய தும்பிக்கையால் வருடியது. அவர்களை ஆசீர்வாதம் என்று நினைத்து யானையின் தும்பிக்கையில் பணமோ பழமோ தேங்காயோ கொடுத்தனர். தன்னிடம் தரப்பட்டதை முதுகில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் வரும் பாகனிடம் கொடுத்தது ஆணிக்கு ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவு பெரிய உருவம் கண்ணங்கரேன்னு நெற்றியில நல்ல செம்பழுப்பு நிறம், அதில் திருநீற்று பட்டை போட்டு சந்தனமும் குங்குமமும் வைக்கப்பட்டிருந்தது. நீண்ட துதுக்கை அங்குமிங்கும் ஆடிக்கொண்டே இருந்தது. ஒரு வினாடி கூட சும்மா இருக்கலை. அதே போல கால்களையும் மாற்றி மாற்றி எடுத்து வைத்து கொண்டே இருந்தது. காயத்ரி அம்மா தலை பின்னி போட்டு வைப்பன போல இந்த யானைக்கும் வால் கூட அதே மாதிரி இருக்கு. ஆணிக்கு அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. சரிக்காம இது பகுதியில் நாளைக்கான பகுதிகளில் தெரிஞ்சுக்கலாம்.
6: நாளைக்கான பகுதியில் வந்து அடுத்ததை என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதை பற்றியுமே இப்போ தெரிஞ்சுப்போம். குழந்தையோட அடையாளம் வெளியிடப்படாமல் பாதுகாக்கப்படும் உரிமை, இது வந்து ரொம்ப முக்கியமானது. பல பேருக்கு தெரியாத ஒன்றாக கூட இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு வந்து சட்ட பாதுகாப்பு தேவைப்படும் சூழ்நிலையில் இல்லைனா ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த குழந்தையோட பெயர், அட்ரஸ், ஸ்கூலு, புகைப்படம்னு எதையுமே வெளிப்படுத்தக்கூடாது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 Section 74 இதை வந்து இதை பற்றி குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு குழந்தையோட அடையாளம் வெளியானால் அந்த குழந்தைக்கு வந்து அவமானம், சமூகத்தில் ஒதுக்கப்படுறது, பாதுகாப்பு பிரச்சனை, மன ரீதியான பாதிப்பு ஏற்படலாம். ஒரு குழந்தைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கிறப்ப என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அந்த குழந்தையோட பெயரையும் புகைப்படத்தையுமே வெளியிடுறது வந்து சரியில்லை. அந்த குழந்தையோட பாதுகாப்பு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி தான் இந்த உரிமையுமே வந்து வெளியிடப்படாமல் பாதுகாக்கப்படும் உரிமை அப்படின்னு வந்து கொண்டுமே வந்திருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம கௌசி அவங்க கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
2: முகமது சாதிக்.
1: நம்ம சாதிக் தம்பியுமே வந்துட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது வித்தைக்கார சிறுமி. எழுதினவங்க வந்து விஷ்ணுபுரம் சரவணன். இந்த கதையை வந்து நம்ம சாதிக் தம்பி வந்து அன்னைக்கே முடிச்சுட்டாங்க. அந்த கதையில் என்னெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க, அந்த கதை எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம சாதிக் தம்பி சொல்லுவாங்க.
2: இது ஃபஸ்ட்டு பகுதி, அதில் வித்தைக்கார சிறுமி அதுதான். அது பார்த்திங்கன்னா பாலு, பரமு, கீர்த்தனா, ஆகாஷ் இவங்க நாலு பேருமே ஒன்றைய நண்பர்கள். இவங்க எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற மேல்நிலை பள்ளியில் படிச்சுட்டு வராங்க. இவங்க எல்லாருமே 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. அப்போன்போது அவங்க எல்லாருமே 3 பேர், ஆகாஷ், பரமு, கீர்த்தனா, இவங்க 3 பேருமே பாலு வீட்டுக்கு போயிருக்காங்க. பாலும் வாங்க நண்பர்கள்னு சொல்லி அவங்கள அழைத்து வாங்க வா பாலு விளாடலான்னு சொன்னோன்னே இவங்க எல்லாருமே விளையாட போயிருக்காங்க. விளையாட போகும்போது என்னென்ன தடைகள் தாண்டி போயிருக்காங்கன்னா,
1: தடைகள் இல்லை, அவங்க வந்து எதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்கன்னா,
2: 6 நந்தியாவட்ட
1: அந்த மரத்துக்கு கீழே இருந்த அந்த பூக்கள்லாம் உதிர்ந்து கிடந்துச்சான்.
2: அந்த இந்த உதிர்ந்து இருந்த பூக்களை கீர்த்தனா எடுத்துகிட்டு வந்தா. எடுத்துகிட்டு வந்தோடனே அம்மா கீர்த்தனா வா போகலான்னு சொன்னோடனே இவங்க எல்லாருமே மைதானத்துக்கு போனாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி படுத்து இது ஆடுங்களை மேய்ச்சிக்கி இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரு உக்காந்து பேசினாங்க, ஏய் நம்ம அன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மேஜிக்லாம் பண்ணி வித்தைக்காரவங்க வந்தாங்கல்ல, அவங்க பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல. ஆமாம் ஃபஸ்ட்டாக ஒருத்தவங்க அப்படின்னு ஆகா சொல்ல, ஆமாம் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க அந்த ஃபஸ்ட்டு வித்தைக்காரவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு தீவலயத்துக்குள்ளே பூண்டு போனாங்க. வா அது எப்படி நல்லா இருந்துச்சு, அது பார்க்கனாலும் பயந்துட்டேன், கண்ணை மூடிட்டேன், ரொம்பவே பயமாக இருந்துச்சுன்னு சொல்ல, எல்லாருமே நீ என்றைக்குமே பயந்தானே, நீ உனக்கு பயந்தாலே எப்பயுமே பயந்துக்கிட்டு தானே இருப்பேன்னு சொன்னோன்னே செய்வாங்க போகலான்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோவிலுக்கு போய் இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு உட்காந்துருக்க அப்பன்னு பார்த்து ஒரு வித்தைக்கார சிறுமி வந்திருக்கான். அவள் போய் கடையில் போய் மிட்டாய் வாங்கியிருக்கான். ஆனால் ஒரு மிட்டாய் தாங்கன்னு சொல்லும்போது இவருக்கு புடின அந்த பிள்ளையை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காரு. அண்ணா இந்த காசுக்கு மிட்டாய் வராது, இந்த காசுக்கெலாம் அப்படின்னு சொல்ல பாரமுட்டை எல்லாருமே அவங்கள்ட்ட இருக்கிற காசு எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்க அந்த பொண்ணு அவனும் பரமும் அந்த பொண்ணை கையை பிடிச்சி எந்திரிக்க வச்சு அந்த இதை கொடுத்து காசு கொடுத்து மிட்டாய் வாங்கி கொடுத்தோன்னே அந்த பொண்ணு சந்தோஷம், நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா அவங்களுக்கு திருப்பி பண்ணுவோம்ல, அது மாதிரி அந்த பொண்ணுமே வாங்க உங்களை நான் எங்களோட இடத்த கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே கீர்த்தனாக்கு ஜாலியாயிருச்சு.
1: சரி, நம்ம கூட பேச வந்து ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் கார்த்திகா, ஜாதி ரெப்பீட்டுமே, நான் வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்கக்கா, நாங்க நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
1: நம்ம ஜாபீர் தம்பி போய் நம்ம சாதிக் தம்பி வந்துட்டாங்கக்கா.
3: ஓ சாதிக்கா?
1: ஆமாக்கா.
3: சரி சரி, சாதிக் நல்லா இருக்காங்களா?
2: அக்கா நல்லா இருக்கோம்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா?
3: ஆ நல்லா இருக்கேன்ப்பா.
1: இன்னைக்கு வந்து நம்ம பொது அறிவு கேள்விகள் கேட்டுதான்க்கா விளையாண்டுட்டு இருக்கோம்.
3: ஆ சொல்லுங்கப்பா, என்ன கேள்வி
1: உங்களுக்கு வந்து?
3: பஞ்சாப்
1: கேசரி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தேசிய தலைவர் யாருன்னு தெரியுமாக்கா?
3: என்ன
1: பாடல் வேணும்க்கா?
3: பாடல் நான் சொல்றேன், நான் உங்களுக்காக ஒரு ரெண்டு வரி எழுதி வச்சிருக்கேன், சொல்லலாமா?
1: சொல்லுங்கக்கா.
3: உங்க பேரை வச்சு ஒரு ரெண்டு லைன். கார்த்திகையில் பிறந்த கார்மேக கூந்தல் அழகியோ, கார்மேகம் என உலகி திரிகின்றது உனது குரல் உலகமெங்கும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா, நல்லா இருக்குக்கா, ரொம்பவே சூப்பரா இருக்குக்கா.
3: தோணுச்சு, நான் நித்தீசலுக்கே எழுதுனேன், அதே மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, சரி எழுதி பார்த்தேன், பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்கலாம்.
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குக்கா, நல்லா கவிதை எழுதுறீங்களேக்கா.
3: எழுதும் பாப்பப்ப தோணும், எழுதிட்டே இருப்பாங்க, நிறைய எழுதியிருக்கேன்.
2: பாடல் நல்லா இருக்குக்கா.
3: நன்றிப்பா, உங்களுக்கு பிடிக்குமா தான் கேட்டேன், பரவாயில்ல, நன்றி, பிடிச்சிருக்கும் சொல்லிட்டீங்க.
1: சரி,
3: எனக்கான பாடல் வந்து காதலுக்கு மரியாதில ஓ பேபி பேபின்னு ஒரு பாட்டு வரும்ல,
1: கண்டிப்பா கொடுத்துறோம் கா.
3: அந்த பாட்டு கொடுத்துருங்களேன்.
1: நன்றிக்கா, உங்களோட வேலையெல்லாம் ஒதுக்கி எங்கள்கிட்ட பேசினதுக்கு
3: நன்றிப்பா. வச்சுட்டு
1: நம்ம வசந்தி அக்கா வந்து பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு கவிதையுமே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பி வந்துட்டு அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே
2: அக்கா. சொல்கிறேங்க்கா, இவங்க எல்லாருமே மைதானத்தில் இருக்கும்போது அதை பற்றி பேசிக்கிருந்தாங்க, அதோட அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த வித்தைக்கார சிறுமி இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம சாதிக் தம்பி வந்து சொல்லுவாங்க. அடுத்ததான் நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு வந்து காசு சேமிக்கிற அந்த பழக்கத்தை உருவாக்கணும். பேரண்ட்ஸ் வந்து 10 ரூபா கொடுத்தாலுமே 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு 5 ரூபாயை வந்து சேமிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். சேமிப்புனா பணத்தை வந்து செலவு செய்யாமல் வச்சுக்கிறது மட்டும் இல்லை, தேவையான நேரத்தில் பயன்படுத்துவதற்காக திட்டமிட்டு வச்சுருக்கிறதும் தான் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வைக்கலாம். உதாரணத்துக்கு வந்து குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்காண்டி காசை சேர்ப்பாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து அந்த பொருளையுமே வாங்கிடுவாங்க, அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம். ஆனால் நம்ம சேமித்த ஒரு பொருளை வந்து நான் சேமித்த காசில் வந்து ஒரு பொருளை வாங்கியிருக்கேன்னு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாயுமே சேமிக்கணும் அப்படின்னு இல்லை, தேவை ஆசை சேமிப்பு இந்த மூணுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை வந்து இந்த வித்தியாசத்தை வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும். பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். தேவையில்லாத செலவை குறைச்சி அந்த சேமிக்கிற பழக்கத்தை வந்து கற்றுக்கிறது நமக்கு ஒரு தேவை வரும்போது கண்டிப்பாக அந்த சேமிப்பு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்குமே வந்துட்டுறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா, அப்புறம்
2: மோமா சாதிக்,
1: அடுத்ததான் நம்ம வந்து சாதிக் தம்பி வந்து வித்தைக்கார சிறுமி. அதுல வந்து அந்த வித்தைக்கார சிறுமியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
2: சொல்றேன்க்கா, இது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இது கீர்த்தனா ஒன்று பார்க்குறான். ஒரு பெரிய பாறை மேல நம்ம கல்லை போர்வையை போடும்போது எப்படி இருக்கும், அது கருப்பு கலரில் இருந்தோன்னு என்னது இது, கல் மேலே போர்வை போடுற மாதிரி இருக்கு. சரி நண்பர்களே, யாரும் வராதிங்க, இது பெரிய ஆபத்தாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கீர்த்தனை நடந்து போய் அந்த கன்னத்தை வச்சு பார்க்குறான். ஏதாச்சும் சத்தம் கேட்கறான், காதை தான் ஃபஸ்ட்டு வச்சா. அப்போ அந்த காது ஜில்ல ஆனோன்னு என்ன ஆகுதுன்னு கன்னத்தை வைக்கும்போது அது ஜில்லுன்னு இருந்துச்சு. நண்பர்களை இங்கே வாங்க வாங்கன்னு சொல்லும்போது

0: வந்து நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம். இதில் வந்து என்ன, நாலு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அஞ்சாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வித்தைக்கார சிறுமியுமே பார்க்குறாங்க. இப்படி தான் அந்த வித்தைக்கார சிறுமி வந்து கடைக்கு போகும்போது அவங்கள்ட்ட காசு கம்மியாக இருக்குது, அதை இவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்னுமே நிறைய பாட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம நாளைக்கு வந்து நம்ம சாதிக் மூலமா இதில் என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதனால் வானிலை தகவலையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 18 கிலோமீட்டரில் இருந்து 35 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடைபடுறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: ஜாபீர்
2: கனவருக்கும் டாட்டா
0: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பாலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல உள்ள வேர்க்காடு அப்படின்ற ஒரு ஊர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வேர்க்காடு அதாவது வேர் பிளஸ் காடு, வேர்கள் நிறைஞ்ச பகுதி. இந்த இடத்துல பனங்காடுகளும் ஆலமரங்களும் அதிகமா இருந்துச்சாம். ஆலமரங்களோட வேறு பகுதி ரொம்ப ஆழமா பதிஞ்சு இதனால இந்த இடத்துல மணல தோன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன்னா இந்த பகுதி வேர்கள் அதாவது ஆலமர வேர்களும் பனைமர முயர்களும் அதிகமா இருக்கிறதுனால குறிப்பா இந்த பகுதியில உள்ள தண்ணீர் வேர் வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த பகுதியில உள்ள மக்கள் வீடு கட்ட கிணறு தோண்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். மண்ண தோண்டுனா அதிகமா வேர்கள் மட்டும்தான் இருக்குமா. மணல் மேடுகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி காலத்துல இருந்தே இந்த இடத்துக்கு போர்ச்சுகீஸ் கடல் வழியா பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த பகுதியில இருக்கிற கடற்கரையில மக்கள் குடிசை போட்டு கரவள மீன் பிடிச்சிருந்திருக்காங்க. அந்த காலத்துல அலைகள் அதிகமா இருக்கிற தென்கடல் பகுதியில உள்ள கடற்கரையில அதிக மீன்பாடுகளும் வந்துச்சு. பெரிய பெரிய திடல்கள், மணல் மேடுகள், தாழை மரங்கள் முன்னாடிலாம் காட்டு பகுதியா இருந்தனால இந்த இடத்துல குடிசை போட்டு வீடுகள் கட்டுறதுக்கு பயப்பட்டாங்க மக்கள். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அதிகமான காடும் அடர்ந்த மரங்களும் இருந்திருக்கு. குறிப்பா குதிரை மாதிரியே இருக்கிற ஒரு விலங்கு, அது பாத்தீங்கன்னா கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோவேரி கழுதை அதிகமா இருந்திருக்கு. அதோட கூட காட்டு நாய்களும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. காலப்போக்குல இந்த காட்டு நாய்கள் ரொம்ப கம்மியானனால வீடுகள் இப்ப கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கோவேரி கழுதை குறிப்பா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, முன்னாடிலாம் ராமநாத சுவாமி கோயில தரிசிக்கிறதுக்கு பக்தர்கள் வருவாங்க. அந்த பக்தர்களுக்கு குதிரை வண்டிகள் பயன்படுத்தி இருக்காங்களாம். இந்த குதிரை வண்டிகள் காலப்போக்குல பயன்படுத்தாததுனால குதிரைகளை காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள். இந்த கோவேரி கழுதைகள் காட்டு வழியா சுத்தி கடைசியா அந்த வேர்க்காடு கிராமத்துல இருக்குது. இப்ப கூட அந்த இடத்துக்கு போனா இந்த கோவேரி கழுதைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-800-8065.
2: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 975.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுத்துறோம்னா சாயலூரி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த விளையாடிப்பட்டதுன்னு ஓடுதாப்பலாம் விளையாடிப்பட்டான். விளையாடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இந்தது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கரும் போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்னு சொல்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்லாம் இல்லை, நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பனை அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணின்னு சொல்கிறீங்கள அதாங்க நல்லா கிடக்கும். போய் பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விதவாகவும், நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைதான். அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாங்க. வந்ததோட இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேருக்கு தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்தேன்னு எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளவு பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி. என்னையா இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு அனுபவம் உள்ள மீனவர்கள் கடல் மேல தண்ணீர் அசைகிற விதத்தை பார்த்து இங்க சிறையா கூட்டம் போகுதுன்னு கணிச்சிருவாங்க. ஏன்னா இந்த சிறையா மீன் தனியா சுத்தாது, எப்பவுமே கூட்டமா தான் நீந்தும். அதனால ஒரு மீன் சிக்குனா அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய மீன்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தமா. இந்த சிறையா மீனை இங்கிலீஷ்ல மலட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சிறையா மீன் நம்ம மீனவர்கள் சிறையா, மணலப்பொடி, சுண்டுபொடி, மங்குனி மீன், கொப்புளி மீன், மடவ மீன், கெண்ட மீன் இப்படி பல வகையா பெயர்கள் சொல்லுவாங்க. குறிப்பா பாண்டியர் அரசு இருந்த சமயம் கொடியில பொறிக்கப்பட்ட சின்னம் மீன், அந்த மீன் சிறையா மீன் தான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சிறையா மீன் நம்ம கடலோர பகுதிகளில் அடிக்கடி கிடைக்கிற ஒரு நல்ல மீன் அப்படின்னு சொல்லலாம். சிறையா மீன் உடம்பு நீளமா சில்வர் கலர்ல இருக்கும். ஆறு, கடலோட சேர்ற முகத்துவார பகுதிகளில், உப்பங்களி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அதிகமா இருக்கும். கடற்கரை நீர்ப்பகுதிகள் அதிகமா வாழ்ற மீன் இது. குறிப்பா இந்த மீன் சுத்தமான தண்ணியில மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலக்குற அந்த இடத்துலதான் பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடங்கள்ல அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா இந்த சிறையா மீன் தான். ஏன் இந்த மீன் அந்த இடத்துல அதிகமா கிடைக்குது அப்படின்னா, பாசி நுண்ணுயிரிகள் கடலடியில சேற்று கலந்த அந்த இடத்துல உணவுப் பொருட்கள் அதிகமா கிடைக்கும். அந்த உணவுப் பொருட்களை இந்த சிறையா மீன் விரும்பி சாப்பிடும். அதனாலதான் இந்த இடங்கள்ல இந்த சிறையா மீன் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். இந்த சிறையா மீன்ல புரத சத்து, ஒமேகா 3, விட்டமின் டி, விட்டமின் B12 இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதோட வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னா, சிறையா மீன் பொதுவா 30-60 சென்டிமீட்டர் வரை வளரும். நல்ல சூழல் கிடைச்சா 70-80 சென்டிமீட்டர் வரை கூட வளரும். எவ்வளவு எடைகள்ல இருக்கும் அப்படின்னா, சாதாரணமா ஒரு மீன் பாத்தீங்கன்னா 500 கிராம்ல இருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். பெரிய மீன்கள் சொல்லக்கூடிய மீன்கள் பாத்தீங்கன்னா 3-5 கிலோ வரைக்கும் வளரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அரிதாக அதைவிட பெரிய மீன்களும் இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க எங்க அதிகமா பிடிக்கிறாங்க அப்படின்னா, ராமேஸ்வரம், பாம்பன், கீழக்கரை, தொண்டி, நாகப்பட்டினம், கடலூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் இந்த மீன் வந்து நல்ல அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையா மீன் வீச்சு வலையில் அதிகமாக பிடிப்பாங்களாம். முன்னாடிலாம் இந்த சிறையா மீனுக்கு தனியாக வலைகள் வச்சிருப்பாங்களாம். இந்த சிறையா மீனோட வயிற்றுக்குள்ள மங்குனி அப்படின்றது ஒன்று இருக்கும். அதனால இதை கொப்பிளி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். இந்த மங்குனி சாப்பிட நத்தக்கறி மாதிரியே டேஸ்டில் இருக்கும். இந்த மங்குனியை மட்டும் மீன் இருக்கும்போது எடுத்து தென்னை குச்சியில் வரிசையாக கோர்த்து குழம்புக்குள்ளே போடுவாங்க. அதுக்கு வீட்டில் அடிபுடி சண்டையே இருக்கும். வீட்டுக்குள்ள குழம்பு வாசனை வந்தாலே கொப்புளி மீன் குழம்பான்னு கேட்போம். அந்த அளவுக்கு சிறையா மீன் சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான பழங்கால மீன்பிடிப்பு முறைகள்ல பீச்சு வலை, அதாவது காஸ்ட் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலைய பத்தியும் அதுல பிடிக்கக்கூடிய மீன்கள் பத்தியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இப்ப பாக்குற பீச்சு வலை எல்லாமே நைலான் நூல்லதான் செஞ்சது. ஆனா பழங்காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல இருந்த மீனவர்கள் இயற்கையோட சேர்ந்தே வாழ்ந்திருக்காங்க. அதனால அவங்க பயன்படுத்தித அந்த வீச்சு வலையும் முழுக்க முழுக்க இயற்கை பொருளாலதான் தயாரிச்சிருந்திருக்காங்க. என்ன மாதிரின்னு சொல்றேன் கேக்கலாம் வாங்க. முன்னாடி எல்லாம் தேங்காய் நார்ல வலை இருக்குமா, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பருத்தி நூல்ல வலை பின்னிருக்காங்க. பெண்களும் ஆண்களும் சேர்ந்தே கையால பின்னுவாங்களாம். ஒரு வலை பின்றதுக்கே பல நாட்கள் ஆகும். அதனால இந்த வலைகளுக்கெல்லாம் தனி மதிப்பே இருந்திருக்குங்க. வீச்சு வலை பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. அந்த வலைய விரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டம் மாதிரி இருக்கும். கொடைய தலைகீழ விரிச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி எல்லாம் இந்த கற்கள் வச்சுதான் இந்த வலையோட ஓரங்கள்ல கட்டி இருந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்டா குண்டுகள் எல்லாம் வந்துருச்சு, அதுவும் டிசைன் டிசைனா குண்டுகள் வந்துருச்சு. குண்டுகளுக்கு பதில என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்றத உங்கள்ட்ட நான் சொல்றேன். ஈய குண்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஈயத்தை காய்ச்சி ஒரு நீல பைப்ல ஊத்தி நடுவுல மாட்டு கயறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கயரை வச்சு 3 நாள் வரைக்கும் காய வைப்பாங்க. காஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈயத்தை எடுத்து சுத்தியலால நச்சு விடுவாங்க. அந்த கயருக்கு நடுவுல ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருக்குமா இந்த ஈயத்தகடு. ஈயத்துல காய்ச்சி வீச்சு வலையில கற்களுக்கு பதில அடியில கட்டி வச்சுப்பாங்க மீனவர்கள். இப்பெல்லாம் ரெடிமேடா ஈய குண்டுகளும் சரி வலைகளும் சரி கிடைச்சிருது. இப்படி ஈய குண்டுகளை கட்டி வச்சுதான் வலைய வீசி மீன் பிடிச்சிருக்காங்க மீனவர்கள். இந்த மாதிரி ஈய குண்டுகளை அத வலைகள்ல பயன்படுத்தி வீசுனா உடனே அது தண்ணிக்குள்ள வேகமா மூழ்கிடுமா. அப்போ மீன் வெளியே தப்பிக்க முடியாது. வலையோட நடுவுல ஒரு வலையும் இருக்கும், அதுல நீளமான கயிறு கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அந்த கயிறை மீனவர்கள் கையால பிடிச்சுக்கிட்டு வலைய தோல் மேல சுருட்டி வச்சிருப்பாங்க. ஒரே சுழற்சியில வீசுவாங்க. அந்த வீச்சு வலை அவ்வளவு அழகா இருக்கும். அந்த வீச்சு யாருக்குமே தெரியாது மக்களே, பழங்காலத்து வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீச்சா இருக்கும். ஆனா வீசுற மீனவர்களுக்கு தோள்பட்டையும் கைகளும் ரொம்ப வலியா இருக்குமா. வலை அந்த இடத்துல பரவி அந்த இடத்துல இருக்கிற மீன்கள் எல்லாம் சுத்தி மூடிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காத்திருந்து கயத்தை மெதுவா இழுப்பாங்க, வலை சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இந்த மீன்களும் வலையோட சேர்ந்து மேல வந்துரும். அந்த காலத்துல வீச்சு வலையை இப்படிதான் பயன்படுத்தியிருக்காங்க மீனவர்கள். அடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம கடலை பத்தி பேசும்போது திமிங்கலம், டால்பின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அமைதியா கடலுக்கடியில வாழ்ந்து கடலையே காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான உயிரினம் இருக்கு, அதுதான் ஆவுளியா அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பசு. அத பத்தின விஷயங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடலுக்குள்ள பசு இருக்குமான்னு கேட்டா சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலேயே பசு மாதிரி கடல் புள்ள மட்டும் மேய்ந்துட்டு வாழ்ற ஒரு உயிரினம் இருக்கு, அதாவது கடல் பசு. இந்த கடல் பசுவை இங்கிலீஷ்ல டுவாங் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் பசு எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல் முழுக்க சாம்பல் அல்லது பழுப்பு நிறம் கலந்த நிறத்துல இருக்கும். சுமார் 2.5 to 3 meters வரை வளரும். இதோட எடை பாத்தீங்கன்னா 250 to 400 kilograms எடை வரைக்கும் இருக்குமா. பெரிய வட்டமான வால் இருக்கும், அதுதான் இத வேகமா நீந்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். மீன் கிடையாது, இது ஒரு பாலுட்டி, அதாவது குட்டி போட்டு அதுக்கு பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சாப்பிடும் அப்படின்னா, கடல் பசுவுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு சொல்லும் போது கடல் புல் தான். கடல் புல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாளப்பாசி, அதாவது தாளைகள் அதிகமா இருக்கிற இடத்துல இந்த கடல் பசு அதிகமா இருக்கும். இதனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். தாளப்பாசிகள் அதிகமா இந்த கடல் பசு சாப்பிடுறதுனால தாளப்பாசிகள்ல வளரக்கூடிய நண்டு, சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே அதுக்குள்ள ஒரு வாழ்விடமாவும் இருக்குது. இந்தியாவில இது எங்க வாழுது அப்படின்னா, மன்னார் வளைகுடா பகுதிகளையும் பாக் வளைகுடா பகுதிகள், குறிப்பா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லயும் அதிகமா காணப்படுது. ராமேஸ்வரத்துல சுற்றியுள்ள பகுதிகள்ல, அதாவது கடல் பகுதிகளில் இது முக்கிய வாழ்விடமாகவும் இருக்குது. ஏன் இது அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா, இப்போ இந்த கடல் பசு ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடல் புல் அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால மீனவர்களோட வலையில இந்த கடல் புற்கள் அதிகமா சிக்குது. படகுகளோட மோதல், அப்புறம் கடல் மாசுபாடு, கடலோர வளர்ச்சியில வாழ்விடங்கள்லாம் குறையுது. இந்த கடல் பசு ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு தோட்டத்துல புல்லை வெட்டி சுத்தமா வச்சா அந்த தோட்டம் ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் கடல் பசு கடல் புல்லை மேய்வதுல புதிய கடல் புல் நல்லா வளர உதவுது. இதனால மீன்கள், நண்டுகள், இறால்கள் இந்த மாதிரியான உயிரினங்கள் அவங்களோட வாழ்விடத்துக்கு ஒரு அடித்தளமாவும் இருக்குது. இதனால கடல் பசு ஒரு உயிரினம் மட்டும் இல்ல, கடல் சூழலை பாதுகாக்கிற ஒரு இயற்கை தோட்டக்காரன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கடல் பசு ரொம்ப அமைதியான உயிரினம், மனிதர்களை தாக்காது. மூச்சு விடுறதுக்காக சில நிமிடங்களுக்கு ஒரு முறை மட்டும் தண்ணீர் மேல வந்து மறுபடியும் மெதுவா கடலுக்குள்ள போயிடும். ஒரு குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு அது பால் கொடுத்து அன்பாக வளர்க்கும். அதாவது கடல் பசு மறைஞ்சா ஒரு உயிரினம் மட்டும் மறையாது மக்களே. கடல் புல், கடலோட வளங்களும், அதை நம்பி இருக்கிற எண்ணற்ற உயிரினங்களும் பாதிக்கப்படும். அதனால நம்ம கடலை பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த அமைதியான கடல் பசுவையும் பாதுகாக்க வேண்டிய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் சமு, என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி. மண்டவா எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வைஸ்தாரி. அவர் வைஸ்தாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில் பிறவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய போய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரக்கார் வந்து அந்த கல்லை விற்றுருவார். நல்ல விலைக்கு விற்றுருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து லவ் பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டியே, நீ ஒரு புள்ள தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றார். அதோடு விட்டுட்டார். அருணா கைத்தை அத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உடைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லுவத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. நம்ம தமிழ்நாடு மீனவர்கள் சில நேரங்கள்ல கடல்ல மீன் பிடிக்கும் போது எல்லை தாண்டி மீன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியாம அண்டை நாட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு அண்டை நாட்டு கடற்படையினர் நம்ம மீனவர்களை கைது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கைது பண்ணி இருக்கிற மீனவர்களோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு உதவி திட்டம் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துல கைது செய்யப்பட்ட மீனவர்களோட குடும்பத்துக்கு அவங்க சிறையில இருக்கிற ஒவ்வொரு நாளும் ₹250 அன்றாட உதவி தொகை வழங்கப்படுது. இந்த உதவி யாருக்கு கிடைக்கணும்னா நலவாரியத்துல உறுப்பினரா இருந்திருக்கணும், உறுப்பினர் அடையாள அட்டை செல்லுபடியாக இருக்கணும், கைது செய்யப்பட்ட மீனவர்கள் வெளிநாட்டு சிறையில இருந்ததுக்கான அதிகாரப்பூர்வ சான்று இருக்கணும், குடும்ப உறுப்பினர்கள் தேவையான ஆவணங்களோட விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டையோட நகல், உறுப்பினர் பிரதி, அப்புறம் குடும்ப அட்டையோட நகல், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகல், கைது செய்ததற்கான மற்றும் விடுவிக்கப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ், தேவையான பிற ஆவணங்கள் எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இந்த விண்ணப்ப படிவங்கள் எங்க கிடைக்கும் அப்படின்னா மீனவரோட மாவட்டத்துல இருக்கிற மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துல விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அருகில் உள்ள நாடுகள்ல பிடிக்கப்பட்ட கடல் சார்ந்த மீனவர்களுக்கு அன்றாட உதவி திட்டம் பயன்பெற விரும்புறவங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த உதவி திட்டத்துல நீங்க பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
3: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
4: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
3: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 575.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில காரங்காடு ஊரோட ஸ்பெஷல் நண்டு கழனி சூப். இத பத்தின சமையல் சுவைய பத்தி தெரிஞ்சுப்போம். முதல்ல நண்டை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம சோறு ஆக்குறதுக்கு முன்னாடி அரிசி களைவோம்ல, அந்த தண்ணி, அதாவது பாத்தீங்கன்னா கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க, தண்ணியையும் நண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்ல தக்காளி வெங்காயம் வதங்கவும் நண்டையும் போட்டு நல்ல வேக வைக்கணும். கொஞ்சம் வேகப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கழனி தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல கொஞ்சம் புளி கரைச்சு சேர்த்துக்கணும். சிலர் புளி கரைப்பாங்க, இல்ல சிலர் புளி வேணாம் அப்படின்னு சொன்னா கரைக்க மாட்டாங்க, தேவைனா சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து கொதிக்க வைக்கணும். சரி, கழனி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், கொஞ்சமா மல்லியில, இத எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா, லேசா நமக்கு மசாலா தேவைனா சேர்த்துக்கலாம். இந்த சூப்பு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா குடிக்கலாம். சளி, இருமல், தீராத காய்ச்சல் இதுக்கு நல்ல மருந்தாவும் இருக்குது. குறிப்பா காரங்காடு ஊரோட நண்டுக்கு மட்டுமே தனி சுவை இருக்கு. மக்களே, யாருக்காச்சும் கிடைச்சிச்சுனா கண்டிப்பா கழனி நண்டு சூப் வச்சு குடிச்சு பாருங்க, சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இத நம்ம ஊர் நண்டுலயும் நாம ட்ரை பண்ணி பாக்கலாமா? இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தாம விட்டா எதிர்காலத்துல ரொம்ப சவாலா இருக்கும் அப்படின்னு உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் எச்சரிச்சுட்டு வர்றாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. 2050 இந்த காலநிலை மாற்றத்தால உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நாம யோசிச்சிருக்கோமா? அத பத்தி யோசிப்போமா? வாங்க. ஃபர்ஸ்ட், பூமியோட சராசரி வெப்பநிலை இன்னுமே அதிகரிக்கும். இன்னைக்கே வெயில நம்மளால தாங்க முடியலன்னு சொல்றோம், ஆனா 2050 வெப்ப அலைகள் இன்னுமே அடிக்கடி உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல பகல் நேரத்துல நீண்ட நேரம் வெயில் இருக்கும், வேலைக்கு போறதே ரொம்ப கடினமா மாறிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மழைப்பொழிவு முறைகள்ல பெரிய மாற்றம் இருக்கும். சில பகுதிகளில் ரொம்ப கனமழை பெய்யும், வெள்ளம் ஏற்படும். வேற சில பகுதிகளில் பல மாதங்கள் மழையே இல்லாம வறட்சி நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால குடிநீர் பற்றாக்குறை வர ஆரம்பிக்கும். மூணாவதா, கடல் மட்டும் தொடர்ந்து உயரக்கூடும். இதனால கடற்கரை பகுதிகளில் மட்டும் இல்ல, உலகத்துல பல நகரங்கள்ல அதிக ஆபத்தை சந்திக்க கூடிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். கடல் அரிப்பு அதிகரிக்கலாம், சில தாழ்வான பகுதிகள் தண்ணீர்ல மூழ்கிறதுக்கு கூட அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், விவசாயம் பருவமழை சரியா இல்லாம விளைச்சல் குறைவாகலாம். முக்கியமா உணவுப் பொருட்களோட விலைவாசிகளும் உயர வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடல்லையும் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். கடல்ல வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால பவளப்பாறைகள் செத்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உயிரினங்கள் வாழ்ற இடத்தை மாத்தி கொள்றதுக்கான சூழலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உயிரினங்கள் முழுவதுமே அழியலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. மீனவர்களோட வாழ்வாதாரத்தை நேரடியா பாதிக்கும், மனிதர்களோட உடல் நலத்திலையும் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக வெப்பநிலை காரணமா வெப்பத்தால ஏற்படுற நோய்கள் அதிகரிக்கலாம், அதாவது கொசுக்கள் மூலமா பரவலாம், புதிய புதிய நோய்கள் பரவலாம் அப்படின்னு சொல்றாங்க. காற்று மாசுபாடு காரணமாக சுவாச பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நம்ம உலகத்துக்கு வரலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு முன்னாடி, அதாவது 2050 இன்னும் நம்ம கையில கொஞ்ச காலங்கள் இருக்கு. அந்த காலங்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம மரங்களை அதிகமா வளர்க்கலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சா, மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தினா, சூரிய ஆற்றல், காற்றாலை, இது மாதிரியான சுத்தமான ஆற்றல்களை அதிகமா பயன்படுத்தினா இந்த பாதிப்பு ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குடிமகன்களும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். நாம எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் 2050 வாழ போற எதிர்கால குழந்தைகளோட வாழ்க்கைய பாதுகாக்கும். 2050 உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இயற்கை முடிவு செய்யாது, நாம இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் தான் தீர்மானிக்கும். பூமி நம்ம முன்னோட்ட இருந்து நம்ம பெற்றோம். இந்த சொத்து அப்படியே நம்ம குழந்தைகளுக்கும் நாளைய தலைமுறைகளுக்கும் அப்படியே கொண்டு போய் கடனா நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இயற்கை வளத்தை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அன்னக்கிளியே சொன்ன கிளியே, சந்தேகம் உனக்கு.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுகிட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்றைய இறுதி பகுதிக்குமே நாம வந்துட்டோம். நம்ம ராமேஸ்வரம் பகுதியில தங்கச்சி மடம் வேர்காடு பகுதியில அமைஞ்சிருக்கிற அந்த வேர்காடு, அது எப்படி உருவாச்சு, அந்த பகுதியில இருக்கிற உயிரினங்கள் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வர்ற வீச்சு வலை மீன்பிடிப்பு முறைகளையும் பத்தி பார்த்தோம். காரங்காடு ஊரோட ஸ்பெஷலான சாப்பாடு, அதுவும் பாரம்பரிய சமையல் முறை பத்தி, நண்டு கழனி சூப் எப்படி செய்யறது அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சில நேரங்கள்ல கடல்ல மீன் பிடிக்க போற நம்ம மீனவர்கள் அண்டை நாடுகள்ல கடல் எல்லையே அறியாமல் கடந்துட்டாங்க அப்படின்னா, அந்த சூழல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு திட்டங்கள் பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி விண்ணப்பிக்கலாம், யாருக்கிட்ட விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்துல இன்னைக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்கிற காலநிலை மாற்றத்தால 2050 உலகம் எப்படிலாம் மாற போகுது அப்படின்றத யோசிச்சோம். அதுல இருந்து இயற்கையை எப்படி பாதுகாக்க நாம என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாகவும் பார்த்தோம். அன்பான நேயர்களே, இன்னைக்கு நாம தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத நம்புறேன். அடுத்ததா சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடலையும் இயற்கையையும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் இனிதா. பாடல்கள் வருது தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. பொங்கல்

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல் இன்றைய தினம்.

0: மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: என்ன நேயர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோடு சொல்றது நான் சுல்தானா. அலைபாயுதே நிகழ்ச்சியை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்க இருக்கோம். இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற கதை பேரு எஸ் பர்வின் பானு எழுதின மௌனத்தின் சிறகுகள். கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சது போல விமலா கண்ணுக்கு இருந்துச்சு. அவங்க தங்கச்சியோட முகத்துல இருந்த சோகத்தை பார்க்க விமலாவால முடியல. கலவையா பல உணர்வுகள் கலந்து வழிஞ்ச அவங்களோட முக பாவனைய சொல்ல கூட முடியாது. விமலாவோட தங்கச்சி பிரவீனா அவங்களோட கண்ணீர் கண்ணில இருந்து வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தாலும் அது எதையுமே பெருசா பொருட்படுத்தாம, ஏன் ஒரு கர்ச்சிஃப் எடுத்து அவங்களோட கண்ணீரை கூட துடைக்காம திரும்ப அழுதபடி இருந்தாங்க. சின்ன புள்ள போல தன்னோட தங்கச்சி பிரவீனா அழுகிறத பார்த்து விமலாக்கு ஒரு கணம் கவலையா இருந்தாலும், அவங்க சின்ன குழந்தையாட்டம் இப்பவும் இருக்காங்களோன்னு நினைச்சு ஒரு பக்கம் சிரிப்பும் வந்துச்சு. பிரவீனா, ஏதாச்சும் குடிக்கிறியா? ஜூஸ், டீ, தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறியா? விஷம் இருந்தா கொடுக்கா, அது குடிச்சிடுறேன். ஏண்டி, மரணம்ன்றது அவ்வளவு ஈஸியான விஷயமா உனக்கு? எத்தனை பேர் வாழ்வா சாவான் இருந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஈஸியா பேசுற, பெரிய வார்த்தை எல்லாம் பேசாத பிரவீனா. பின்ன என்னக்கா பண்ண சொல்ற? என் மனசு நிம்மதியாவே இல்ல, கண்டதே நினைச்சு புலம்பிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் கோபமா இருக்கு, ஒரு பக்கம் என்ன நடக்க போதுன்னு தெரியாம பயமா இருக்கு. ஆறுதல் தேடி மட்டும்தான் உன்கிட்ட வந்தேன். நீயே இப்படி பேசினா நான் எங்கக்கா போவேன்? இப்படி பேசுற உன் நல்லதுக்காக தானே பேசுறேன். ஏதாச்சும் தப்பா பேசினா ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறேன்னு தானே கேக்குறேன் அப்படின்னு தன் தங்கச்சிய எதிர்த்து பேசணும்னு விமலாக்கு தோணினாலும் அவங்களோட கோபம் தாபம்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இங்க பாரு பிரவீனா, முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லு. மூடி மறைச்சு பேசி இங்க எதுவும் ஆக போறதில்ல. ஆக சிறந்த ஆறுதலே அடுத்தவங்களோட துயரத்துக்கு காது கொடுக்கறதுதான். என்கிட்ட மனசு விட்டு பேசுறேன்னா பேசு, உன் மன பாரத்தெல்லாம் என்கிட்ட கொட்டி தீக்கணும்னு நினைச்சினா கொட்டி தீத்துரு. ஆனா இந்த சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க பாத்தியா, இந்த மாதிரி மட்டும் என்கிட்ட இருக்காத. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை கிடக்கு, நான் சமைக்க வேற போகணும். சொல்றதுனா சொல்லு, இல்லன்னா உன் இஷ்டப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விமலா கிச்சனுக்குள்ளயும் போயிட்டாங்க. விமலாக்கும் சரி, அவங்களோட தங்கச்சி பிரவீனாக்கும் சரி, 50 வயசு கிட்ட ஆகுது. வயசு என்னதான் 50 கிட்ட ஆனாலும் பிரவீனா அவங்களோட அக்காவை தேடி அழுதுகிட்டே வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்னஞ்சிருங்க.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
4: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
6: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
7: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23/4 வாங்கணும். எவ்வளவு உதவி அப்படின்னா சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
9: பாட்டி, உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
10: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல், ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் அண்ட் தென்காசி.
11: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மௌனத்தின் சிறகுகள் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சியில அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. விமலா பெருசா சமைக்க மாட்டாங்க, வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுப்பாங்க. எப்பயாச்சும் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டா சமைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட தங்கச்சி அவங்கள தேடி வந்திருக்கும் போது வெளியில ஆர்டர் பண்ண விமலாவோட மனசு ஒத்துக்கல. அதனாலயே அவங்க கைப்பட பருப்பு சாம்பார் வச்சு, கருவாடு பொறிச்சு, உருளைக்கிழங்கு பொறிச்சு, அப்பளமும் பொறிச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. சமைச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா பிரவீனா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால விமலா அவங்க தங்கச்சி கிட்ட வந்து அமைதியா உட்கார்ந்து அவங்க தலையிலையும் கோதி கொடுத்தாங்க. பிரவீனா தூங்கினது போதும், எந்திரி முதல்ல வா சாப்பிடலாம். எனக்கு எதுக்குக்கா சாப்பாடு, இன்னும் கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடு. இங்க பாரு, உடம்ப கெடுத்துக்காத, உனக்காகவே நான் ஸ்பெஷல்லா சமைச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி தன் தங்கச்சிய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு திருப்தியா சாப்பாட விமலா பரிமாறினாங்க. பிரவீனா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் விமலா எதுவுமே பேசல. அவங்க தங்கச்சி திருப்தியா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வாயே துறக்காம அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. தட்டுல கை தான் கழுவிருப்பாங்க பிரவீனா. இப்ப சொல்லு, நல்லா தூங்கிட்ட, திருப்தியா சாப்பிட்டுட்ட, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்றதுல உனக்கு அப்படி என்ன? ஆ அக்கா, உன்கிட்ட மனசு விட்டு பேசுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எத்தனை நாளா இதை மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் பெத்தது ஒண்ணு, அதுவும் மண். பெரிய படிப்பு படிக்க வச்சு என்ன ஆக போகுது? வேலைக்கு போய்தான் என்ன, நாலு காசு சம்பாரிச்சாதான் என்ன? பெத்தவங்களோட மனக்குறைய புரிஞ்சுக்கல என்ன சொன்னா எப்படிக்கா? முக்கியமா நான் உன்னை பார்த்துதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். என் மன குமுறலுக்கு நீயும் ஒரு வகையில காரணம்க்கா. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என் மனசே கேக்கலக்கா,

நானா? நான் என்ன பண்ணேன்? பின்ன உன்ன பார்த்துதான் என் பொண்ணும் இதே வழியில வாழ்றேன்னு சொல்றா. என் வீட்டுக்காரர்கிட்ட அன்னைக்கு தைரியமா சொல்றா. அன்னைக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு தன்னோட தங்கச்சி பிரவீனா பேசும்போது விமலாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிரவீனாவோட பொண்ணு அமுதா ஏன் விமலா மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க, விமலாவோட வாழ்க்கையில என்ன ஆயிருக்கும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அழகழகான ரெண்டு பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்காடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்த ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. நைன்த் படிக்கும்போது நினைக்கிறேன், நைன்த்லாம் டென்த் படிக்கும் போது ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். செவன்த்லேருந்து நைன்த் டுவெல்த் வரை நான் வந்து ஹாஸ்டல் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம், அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்டுருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போகும், நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும்னு வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும், கொஞ்சம் போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 ட்ரெயின் தான் இருக்கும். ஆம்பளை நிற்கிறதுனா பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயின் நிற்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின், காலையில் 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின், மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ எடுத்துட்டாங்க. ஒரு ட்ரிப் இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு அப்போ ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோன்னே என்ன பண்ண தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு, அது வந்து எங்களால் மறக்கவே முடியாத சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது, இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின், இப்போ அந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைப்பாயுதை நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. அக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. அவகிட்ட நான் எவ்வளவுதான் போராடுறது, சோர்ந்து போயிட்டேன். எதிர்த்து எதிர்த்து பேசுற, எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன்னு சொல்ற, பெரியம்மா மாதிரி தான் இருப்பேன்னு அடிச்சு பேசுற. இந்த வழியெல்லாம் உனக்கு எங்கக்கா புரிய போகுது? கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர்றதெல்லாம் கடவுள் நம்மளை நம்பி கொடுக்குற பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு உண்மையா இருக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. யார்கிட்ட போய் பேசுறது, எப்படி என் பிரச்சனைக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நீ ஏன் சொல்ல, நான் என்ன பண்ண? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? அப்படி ஒன்றும் நான் உன் பொண்ணுக்கு பண்ணிரல, நல்லதை சொல்லி வளர்த்தேன். என்னோட வாழ்க்கை சூழலும் என்னோட நிலைமையும் என்னோட தனிப்பட்ட உணர்வும் உன் பொண்ணுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்குமோ என்னவோ. நான் பெரியம்மா மாதிரி தான் இருப்பேன்னு அவ சொல்றான்னா அவகிட்டே போய் கேளு ஏன் அப்படி சொல்றேன்னு. அதுக்கு மாறா என்கிட்ட வந்து கேட்டா ஒன்னே ஒன்னு சொல்றேன் பிரவீனா, மனசு போட்டு குழப்பிக்காத, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்க. இப்ப என்ன, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ வேணான்றா, என்ன மாதிரி இருக்க போறேன்றா, அதானே? நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் அப்புறமா அமுதா கிட்ட பேசுகிறேன், இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்றேன், போதுமா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு விமலா அவங்க தங்கச்சியை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பிரவீனாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. தன் தங்கச்சி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் வீடே விமலாக்கு தனிமையா தெரிஞ்சிச்சு. கடிகாரத்தோட முள்ளு நகர்ற சத்தம் கூட டிக்கு டிக்குன்னு கேட்டுச்சு. அதை விட அதிகமா அவங்க தங்கச்சி பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் காயமே இல்லாம வலிய கொடுத்துச்சு. விமலா அப்புறம் பிரவீனா இவங்களோட அப்பா கணேசமூர்த்திக்கு பெருசா வேலை இல்லை, சின்ன சின்னதா கிடைக்கிற தச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அன்றாடத்தை நகர்த்துறதுக்கே அவங்களுக்கு கடன் தேவைப்பட்டுச்சு. குச்சு அழிச்சு மச்சு செஞ்சு, மச்சு அழிச்சு குச்சு செஞ்சு ஏதோ நூலாம்படையில கூடு கட்டிட்டு இருந்தாரு. கடன் கழுத்து நெரிச்ச நிமிஷம் வாழ்க்கையே வெறுத்து போய் உலகத்தை விட்டு போயிட்டாரு. அவர் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு கேட்டா முழுக்க முழுக்க தப்பு. பிரவீனா, விமலா, அப்புறம் அவங்களோட அம்மான்னு மூணு பேரும் எப்படி வாழ்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருந்தாங்க. இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது, மெல்ல எழுந்து எப்படி நின்னு சொந்த கால நிக்கிறது, தனக்குன்னு எப்போ ஒரு வீடு கட்டுறது, சமுதாயத்துல எப்போ தலை நிமிந்து நடக்கிறதுன்னு கூட தெரியாம பிரவீனா அப்புறம் விமலாவோட அம்மா ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. வழி தெரியாம வழியோட இருந்தாங்க. கேலி செய்யாத ஆளே இல்லை. ஆம்பளை இல்லாத வீடு, எப்படி இவங்க முன்னுக்கு வராங்கன்னு பார்ப்போம். இவங்க என்ன பண்ணிட போறாங்க, ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த அம்மா எப்படி முன்னேறுவாங்க, ரெண்டு பிள்ளைங்களையும் எப்படி கரையேத்துவாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஏச்சு பேச்சுக்கள். நடக்கிற எல்லாத்தையும் விமலா நல்லா கவனிச்சாங்க. ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் அப்படியே குட்ட குட்ட குனிஞ்சு யார் கண்ணுக்கும் தெரியாம போறது நல்லதா, இல்ல இந்த மாதிரியான ஏச்சு பேச்செல்லாம் தாண்டி தலை நிமிந்து இந்த சமுதாயத்துல தைரியமா வாழ்றது பெருசான்னு அவங்களே யோசிச்சாங்க. காலங்களும் உருண்டோடுச்சு. கிடைக்கிற வேலையை பார்த்து வீடு வீடா போய் பத்து பாத்திரம் தேய்ச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னோட ரெண்டு பொண்ணுங்களான பிரவீனாவையும் விமலாவையும் அவங்க அம்மா அப்படி பார்த்துக்கிட்டாங்க. குருவி சேர்க்கிற மாதிரி காசை சேர்த்து அவங்களோட கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சாங்க. காலம் உருண்டோடுச்சு இல்லையா, அதோட சேர்ந்து விமலா அப்புறம் பிரவீனாவோட அம்மாக்கும் வயசாச்சு. அவங்களுக்கும் உடம்புக்கு முடியாம போச்சு. அப்புறம் குடும்பத்தை பார்த்தாகணுமே, என்ன பண்றதுன்னு விமலாக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன் நம்ம வேலைக்கு போக கூடாது, ஏன் நம்ம தைரியமா இருக்க கூடாது, வீட்டுக்கு அப்பாக்கு அப்பாவா, அம்மாக்கு அம்மாவா, தங்கச்சிக்கு அண்ணனாவும் ஏன் இருக்க கூடாதுன்னு யோசிச்சாங்க. ஒரு ஆண் போல தைரியமா இந்த சமுதாயத்துல நல்லா வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை பாத்துக்கணும்னு அன்னைக்கு முடிவெடுத்தாங்க. அவங்களே தன்னைத்தானே பாத்துக்கிட்டாங்க, சம்பாரிச்ச பணத்துல தன்னைத்தானே படிக்க வச்சுக்கிட்டாங்க, தங்கச்சிய பாத்துக்கிட்டாங்க, அம்மாவை பாத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டதுல விமலாக்கும் வயசாச்சு. கல்யாணத்தை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கு நேரம் கூட இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் அவங்க கல்யாணமே வேண்டான்னு இருந்துட்டாங்க.

விமலாவோட துணிச்சலும் தைரியமும் பிரவீனாவோட பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு. பெரியம்மா மாதிரி தான் இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்ல நல்ல நிலைமைக்கெல்லாம் போவேன், எல்லாரும் என்ன பாராட்டுற மாதிரி இருப்பேன்னு அவங்க இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் பிரவீனாவோட பொண்ணு அமுதா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். விமலாக்கு மனசே கேட்கல. மனசு கேட்காத விமலா அவங்க தங்கச்சி பொண்ணான அமுதாக்கு ஃபோன் பண்ணாங்க. ஹலோ விமலாமா, சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா கண்ணு. என்ன, உங்க அம்மா வந்து ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா? அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டும், நீங்க விடுங்க. உங்க மேல நான் பயங்கரமான கோவத்துல இருக்கேன் விமலாமா. ஏன் என்ன வந்து நீங்க பார்க்கவே இல்லை? எவ்வளவு நாளாச்சு? நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா இல்லையா? ஏன் அதையே நான் கேட்டா? இந்த தானே வீடு இருக்கு, வண்டி நல்லா ஓட்டுவல்ல, ஸ்கூட்டர் ஒரு அழுத்து அழுத்துனா இங்க வரப்போற. உனக்கு வர்றதுக்கு இங்க என்னவா? அது எனக்கு டைட் ஸ்கெடியூல்மா. போன வாரம் கூட எங்க டீம் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு ஒரு லாங் ட்ரிப்புக்கு போயிருந்தோம். நல்ல ஹில் ஸ்டேஷன், சூப்பரா இருந்துச்சு. விமலாமா, நீங்க என்ன நல்லா புரிஞ்சுப்பீங்கல்ல? ஆமா, இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா? இல்ல, அம்மா பேசினதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க எப்பவுமே அப்படித்தான், புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க பேசுறதுதான் சரின்னு பேசுவாங்க. நான் சொன்னேன், விமலாமா மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசாத, அவங்க பாவம்னு சொன்னேன். ஆனா அம்மா வந்து அப்படியே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல பெரியமா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால நீங்க என்ன மன கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. நான் கல்யாணம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, உங்களை பார்த்தே வளர்ந்ததுனால உங்ககிட்ட இருந்து நான் நிறைய நல்ல விஷயங்களையும் கத்துக்கிட்டேன். இப்ப வரைக்கும் நான் மனசளவுல கல்யாண வாழ்க்கைக்கு பக்குவப்படல. பிடிக்காத ஒண்ணு பிடிச்சு பண்ணுன்னு சொன்னா எப்படி முடியும் பெரியமா? அதான் வேணான்றேன். அவங்க என்னடானா, உங்க பெரியமா மாதிரி நீயும் இருக்க பாக்குறியா, கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்பத்தோட இருக்க பாரு, அப்படி இப்படின்னு டியூஷன் எடுக்கிறாங்க. எனக்கு வர டென்ஷனுக்கு. சரி சரி விடு, ரிலாக்ஸா இரு. நாளைக்கு வீட்டுக்கு வரியா? உனக்கு நான் டின்னர் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு பிடிக்குமே. மொட்டை மாடியில கேண்டில் லைட் வச்சு நான் பண்ற டின்னர், வரியா அப்படின்னு விமலா கேட்டதுக்கு ஒரே நிமிஷத்துல அடுத்த நிமிஷமே, சரி பெரியமா நான் வரேன் அப்படின்னு அமுதா சொல்லிட்டாங்க. அடுத்த நாளே அமுதா அவங்க பெரியமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ராத்திரி வானத்துல இருக்கிற நிலா எலி கடிச்சு மிச்சம் வச்சது போல இருந்துச்சு. அப்படியே அரை வட்ட வடிவத்துல ஆனாலும் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சுத்தியும் குட்டி குட்டி நட்சத்திரங்கள், அப்புறம் வானமே ரொம்ப நிம்மதியா அந்த இரவு பொழுதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. காத்தும் கொஞ்சம் மெல்ல தென்றலா அடிச்சுச்சு. அமுதா, உங்க அம்மா சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் போது என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஆனா அந்த யோசனைய சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட உன் ஃபியூச்சரை பத்தின ஐடியா என்னன்னு நான் கேட்கணும். அம்மா கிட்ட சொல்றியா? விமலாமா, இப்ப நான் எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு பிரபலமான ஐடில ஹெச்ஆரா இருக்கேன். வீக்கெண்ட்ல பார்ட்டி, அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜாலி ட்ரிப், டென்ஷனோடு சேர்த்து ரிலாக்ஸா ரொம்ப ஜாலியா இருக்கேன். இப்போதைக்கு இதுதான் என்னோட லைஃப், நிம்மதியா போயிட்டு இருக்கு. எந்த பிக்கல் பிடுங்கலும் இல்ல, எந்த ஒரு கரைச்சலும் இல்ல. குட், நல்லா சொன்ன. உனக்கு இப்ப 30 வயசு ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? சோ வாட், அதனால என்ன? நண்பர்களா நல்ல முகம் காட்டுறவங்க குறிப்பிட்ட உறவு முறைக்குள்ள அடைக்கும் போது ஆதிக்கம் காட்டுவாங்க. உங்களுக்கு புரியலையா பெரியமா? எங்க அப்பா சொன்னாதான் எங்க அம்மா எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுவாங்க. அப்படி இருக்காதம்மா, உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொன்னா அதுலயும் வீட்டுல சண்டை தான் வரும். உண்மையே சொல்லவாமா, நான் உங்களை மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்டும் இல்லாம நிம்மதியா வாழ போறேன். நிம்மதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஊரை சுத்தி பார்த்துட்டு யார் கேள்விக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லாம தைரியமா கெத்தா ஸ்டைலா வாழ போறேன். இருக்கிறது ஒரு வாழ்க்கை விமலாமா, அது நிம்மதியா வாழாம இந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, இந்தா குழந்தை பெத்துக்கோ, இந்தா இந்த நிர்பந்தத்துக்குள்ள போய்க்கோன்னு என்னால அடைஞ்சு வாழ முடியாதுமா. எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. அந்த கனவுகள் விரிய நாம் மெய்ப்பட இந்த உலகத்துல சுதந்திரமா இருக்கணும், சிறகடிச்சு பறக்கணும். எல்லாம் சரிதான், ஆனா இந்த பெரியமா உன் நல்லதுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்க. இப்ப உனக்காக நான் பண்ண போற அட்வைஸ் எல்லாமே எல்லா பொண்ணுங்களுக்கும் பொதுவானது. உனக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காத, பொதுப்படையாத்தான் பேசுறேன், தப்பா எடுத்துக்காத. என்ன பெரியம்மா, சாப்பிடுவான்னு கூப்பிட்டுட்டு நீங்களும் அம்மா மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்க, நான் வேணா இப்படியே கிளம்பி போகவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உன்கிட்ட பிளேடு எல்லாம் போட மாட்டேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருவேன். என்ன சொல்ல வரணும் அதை தெளிவா கேளு, அது போதும். உனக்கு புரிஞ்சா எனக்கு சந்தோஷம். வளவள கொலகொலன்லாம் பேச மாட்டேன், அமைதியா உட்காரு, என்ன முதல்ல பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு விமலாமா அவங்க தங்கச்சி பொண்ணு கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் வெளிப்படையா தெளிவா சொல்றதுக்கு ஆயத்தமும் ஆனாங்க.

கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலைபாயுதே அலைபாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பொல்யூஷன் அப்புறம் ஹீட்னால என்னதான் நம்மளோட உள்ள அழகா தூய்மையா இருந்தாலும் நம்மளோட புற தோற்றம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறியா தான் இருக்கு. அட ஆமாங்க, 50% பேருக்கு முடி கொட்டுறது, சின்ன வயசுலயே முன்பக்க தலைமுடி இல்லாம போறது, அப்புறம் முடி வளர்ச்சி கம்மியா இருக்கிறது, ஏன் முடி வளராம போறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. தலைமுடியோடு சேர்த்து சரும பிரச்சனைகளும் எக்கச்சக்கச்சக்கமா இருக்கு. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சருமம் அப்புறம் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு வேணா நமக்கு இருக்கலாம், ஆனா அது சரி செய்யறதுக்கான நம்பகமான ஒரு வழி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நம்ம ராம்நாடு பாரதி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற RR பிரியாணி கடையோட 2வது மாடியில பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு போறதன் மூலமா தலைமுடி அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். இங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் மாதிரியான அட்வான்ஸ்டு ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல குறைஞ்ச விலையில பண்ணிக்கலாம். சருமம் அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா இங்க சொல்யூஷன் இருக்கு, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லிட்டேன், அடுத்து கதைக்குள்ள போயிடலாமா? அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். அமுதா, நான் இன்னும் 30 கழிச்சு உனக்கு கிடைக்க போற துணைய பத்தி பேசுறேன். அதுவும் வாழ்க்கை துணை, பேச்சு துணைன்னு இப்படி பல வகையில உனக்கு துணையா இருக்க போற ஒரு உறவை பத்தி பேசுறேன். இப்ப எதெல்லாம் கொண்டாடப்படுதோ அதெல்லாம் ஒரு நாள் பிடிபட்டு போகும். உணவு, கேளிக்கை, கொண்டாட்டம்னு எல்லா மனநிலையும் ஓஞ்சு போற நிமிஷத்துல உனக்கு நல்ல வயசா இருக்கும். யார்கிட்டயும் உன்னால பேச முடியாது. ஏன், உன்னோட தேவைக்கு நீ ஒரு இடத்துக்கு எந்திரிச்சு போக கூட முடியாது. இப்ப உனக்கு பிரம்மாண்டமா தெரியறதெல்லாம் இன்னும் பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும். கை தாங்கறதுக்கு ஒரு உறவு வேணாமா? ஆனா பெரியமா, நீங்க கல்யாணம் பண்ணலையே, அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு, கண்டதையும் பேசிட்டு இருக்காத. என் குடும்ப சூழல் வேற, உன் குடும்ப சூழல் வேற. நிர்பந்தத்தின் அடிப்படையில மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன். குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க, அப்ப நான் தான் தலையெடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா உனக்கு அப்படி இல்லையே, நல்ல அம்மா அப்பா இருக்காங்க, நல்ல குடும்ப சூழல் இருக்கு, சம்பாதிக்கிறாங்க, வருமானமும் நல்லா வருது. அப்புறம் என்ன, உனக்கு என்ன மாதிரி எந்த நிர்பந்தமும் இல்லையே. கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன், குடும்பத்தை பாத்துக்கிற பொறுப்பு, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல இல்ல, ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணலாம், ஆனா உங்களாலதான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சரியான ஆதாரமும் இல்லாம சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. நான் நிதர்சனத்தை மட்டும்தான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, தனியா உட்காந்து சிந்திச்சு சிந்திச்சு நீங்களும் எங்க அம்மா மாதிரி ஆயிட்டீங்க. என் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்காதீங்க. லீவ் இட், நான் பாத்துக்கிறேன், என்னை பாத்துக்க எனக்கு தெரியும். இது என் வாழ்க்கை, மை லைஃப், மை ரூல்ஸ். வாழ்நாள் முழுக்க நமக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன், எனக்கு வாழ்க்கை துணையா வர்றவங்க அதுக்கு சம்மதிப்பாங்களா? இங்க பாரு அமுதா, பருவங்கள் மாறக்கூடியதுதான். 10 நமக்கு இருந்தாலும் நம்ம கண்ணீரை துடைக்க மத்தவங்களோட கைகளை எதிர்பார்க்கறது வியப்பான பலகீனம். நண்பர்கள், பருவம், பதவி, நீ சம்பாதிக்கிற பணம், இது எதுவுமே பெருசா தோணாத காலம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப உன்னால சுயமா எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. இப்போ எனக்கு உன்னை பார்க்கும் போது பாவமா இருக்கு. எனக்காகவாச்சும் நீ இருக்க, உனக்கான ஆறுதலா யார் இருப்பாங்கன்னு கவலைப்படுற. நான் பேசுறதுல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிரு, நிதர்சனத்தை மட்டும்தான் நான் பேசுறேன். எல்லாமே திகட்டுறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவாடு. கல்யாணம்ன்றது கண்டிப்பா கசப்பும் சேர்ந்ததுதான், இன்ப துன்பம் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. ஒரு கட்டத்துல கசப்பும் சுவையாத்தான் இருக்கும். உன்னோட முடிவை கைத்தட்டி ஆரவாரம் பண்ற யாரும் பிரச்சனை அவங்களோடதுதான்னு சொல்றப்போ அப்ப எடுக்கிற முடிவு இப்ப உனக்கு ஆரவாரம் பண்ற மாதிரி இருக்காது. என்ன விட்டா போதும்பா, எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த பொண்ணு எடுத்த முடிவு நல்லா இருந்துச்சுன்னு ஆரம்பத்துல சொன்னேன், ஆனா இப்ப எனக்கு தோணல இந்த பொண்ணு யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாம காணாம போயிருவாங்க. முன்ன நான் வற்புறுத்தல, நல்ல முடிவா எடுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். பெரியமா எனக்கு பசிக்கல, நான் வீட்டுக்கு போறேன். சாப்பிட்டுட்டு போ, உனக்காகத்தான் இவ்வளவுதான் பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு போமுதா? இருக்கட்டும் பெரியமா, நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே அமுதா அவங்க பெரியமாக்கு வீடியோ கால் தான் பண்ணாங்க.

அன்போட முத்தம் கொடுத்தாங்க அமுதா. மௌனத்தோட மொழிக்குள்ள சிறகுகள் அங்கேயும் இங்கேயும் பறந்தபடி இருந்துச்சு. தம் பொண்ணு ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் விமலா அம்மாக்கும் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வர தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ணக்கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முதுகுள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு. மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். இந்த வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டப்பட்டத்துல உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தோம். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிற தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டு அந்த துண்டெடுத்து தோளில் போட்டுக்கிட்டு எதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காக வேண்டி ஒரு வல்லம் ஓடிடுச்சு. வல்லம் ஓடிட்டு எங்கள் லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. மலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். அது 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேரும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஏதாவது சாப்பாடு அவருக்கு அவங்களை வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணி தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படி 8-10 மணி அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரு இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அப்புறம் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிற ஒரு ஓனர் கோட்டப்பட்டினத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார். கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி அதை திரும்பி இழுத்துட்டு வந்தோம். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
0: மொபைலா? மொபைலா. அந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 வேற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
4: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் வின்னர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்னப்பாள கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்ன வந்து என்னைய பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னைய ஒரு பாமூன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கூறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பை என் கிராமமும் கொடுக்குறாங்க. கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, இப்படி எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் வின்னர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் விண்ணர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் வின்னர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஐயும் ஐயும் மீட்டு கேட்டாய்.
2: எவன் கேப்ல?
3: எக்ஸ்கியூஸ் மீ மை பிரதர், பட் திஸ் இஸ் த நான் சோடா புட்டி செக்ஷன்.

0: ஐயா போங்கடா போக்கத்துல.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று அள்ளி தந்த வானம் மற்றும் விண்ணர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சித்திரவெளி, சின்ன பாலத்துல இருந்து பேசுறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ள போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடலும் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்படுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்படுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமத்தை கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க. பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சி ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பிதோடி வந்துட்டோம். வந்துதான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்ட்டு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கடந்தது எப்படி தான் கடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு. நான் அங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்கில் குத்து வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், தான் பொட்டலாக இருக்கும். அதுலேருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சுன்னு பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடிதானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மெல்லினமாம்
2: ஜரல வழல
1: இடையினமாம்
2: இடையினமாம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே, ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாதக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசிரஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறையா பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மண்ணாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சன் தீவு, அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோன்னா 3 வத்தையுமே ஒன்னா ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு வத்தம் மட்டும் அப்படியே தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, எங்கள் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்தால் ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன் அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கடலிருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனால் 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம்.

0: என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துகிட்ட உங்களுக்கு சின்னப்பால கிராமத்தின் சார்பா நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுற்றுறோம்னா சாயலூடி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த வில்லடி பட்டாதுன்னு ஓடுதாப்பெல்லாம் வில்லடி பட்டுத்தான். வில்லடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இந்தது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கடன்னு போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்னு சொல்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்லாம் இல்லை, நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒத்தப்பனை அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணின்னு சொல்கிறீங்கள அதான் அங்கே நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விதவாகவும், நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைதான். அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாரு. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா நான் எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேருந்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளவு பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி. என்னையா இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு.

0: எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமு, என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி. மண்டவா எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரைக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்க ஒரு

0: 20 வள்ளத்தையும் பிள்ளைகளையும் ஏத்திட்டு வந்துட்டாரு தாத்தா. வந்ததுல தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில பரவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய போயவழிய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரக்கார் வந்து அந்த கல்லை வித்துருவார். நல்ல விலைக்கு வித்துருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து லவ் பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டியே, நீ ஒரு புள்ளை தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு ரெண்டு மூணு அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோடு விட்டுட்டார். அருணாக்கை தாத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உழைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லுவத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான